0: எடுத்துட்டு போயிடுங்க.
1: ஆல் வெஸ்டர்ன் கல்ச்சர் சிந்தடிக்ஸ் அதான் உங்களுக்கு பிடிக்கல. இட்ஸ் ஓகே, யூ வாண்ட் பி வெரி இண்டியனைஸ்ட். கடலை மாவு, பைத்த மாவு, சிக்காய், ஆல் ஹெல்பர் ப்ராடக்ட்ஸ்.

0: Mr. Velepan.
1: Yeah?
2: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் த டே. ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தமிழ் தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354563. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: It's time to Toyota at Brimal Toyota Summer Savings Event. July 16 தொடக்கம் 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கமின் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் www.youtube.com/eastfm102.7.

0: East FM Tamil செய்திகள்.
1: காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுள்ள வடமேற்கு ஒன்றாரிய பகுதிகளுக்கு முதல்வர் டாக் ஃபோர்ட் விஜயம் செய்துள்ளார். அபாயம் உள்ள இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என கூறியுள்ள அவர், அது தீயணைப்பு பணிகளை சிக்கலாக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். காட்டுத்தீக்களை கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் போதிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என அச்சம் வெளியிட்டு வரும் பூர்வக்குடியின சமூகங்கள் தீயணைப்பு முயற்சிகளை தாமே கையெடுத்து வரும் நிலையில் முதல்வர் டாக் ஃபோர்ட் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அதேவேளை ட்ரோன்டோ பெரும்பாகத்துக்கு விடுக்கப்பட்டிருந்த காற்று மாசுபாட்டுக்கான எச்சரிக்கையினை சுற்றுச்சூழல் கனடா அகற்றியுள்ளது. தமிழ்நாட்டில் இடம்பெறும் இடைத்தேர்தல்களிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்தே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் அமைச்சராகிய ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில், இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எந்த தீர்மானங்களையும் கம்யூனிஸ்டுகள் எடுக்கவில்லை என அக்கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசு தமிழ்நாட்டின் எல்லா பிரச்சினைகளையும் தீர்க்க வேண்டும் என கோரி தாம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் அவ்வாறு எதிர்பார்க்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ள 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசை வலியுறுத்தும் செயற்பாடுகளை கூட்டாக முன்னெடுப்பது என்று தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை அரசாங்கம் மீளப்பெற முயற்சிப்பதற்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் ஒன்றையும் இணைந்து மேற்கொள்வதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டு மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: Weekend Vibration. East FM 102.7. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 திகதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-2 ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2 அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கன்னிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026 416-321-6104.
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
0: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே?
5: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM தமிழ் 102.7.

East FM 102.7 degrees Celsius feels like 23 degrees Celsius here in Toronto. Okay, நேர்களே, இந்த பாடலோட நாங்களும் நிறைவு செய்த நேரம் வந்துச்சு. Thank you for everyone who tuned into Tune Tamil on East FM 102.7. If you enjoy the show, you can tune in every Sunday 7 p.m. to 9 p.m. அதோட இந்த FIFA World Cup அஃபிஷியலாக ஒரு எண்டுக்கு வந்திருக்குது. ஸ்பெயினுக்கு நாங்கள் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம். விடுபெறுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074.
5: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
6: Your radio, your music. FM 102.7 East FM.
7: سلام، من سمانه امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسم.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
5: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
8: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
9: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
10: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
11: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
12: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
11: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
12: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
13: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்கார்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4-446-4080.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439.
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. Cash Point.
8: காற்றில் பரவும் இசை போல. East FM.
9: East FM.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடை காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ, 416-841-5301, 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
0: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன், 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
1: High Five Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
0: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-642. சம் கண்டிஷன் அப்ளை.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும் ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
4: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 திகதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-ஆம் திகதி ஃபயர்ஸின் சூப்பர் சென்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-ஆம் திகதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கேரளிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tario on warranty. Lakme Home Sync, 416-788-2426.
11: Ippodume fresh ya feel panna East FM kelunga.
12: Everything you like, everything you need is found only here.
11: East FM 102.7.

0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே,
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல், காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
2: 416-900-4599. Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangale Sandikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad Credit Consult Proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal Loan Processing Nei udanukkudan email oodaga update seiyapadum. Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908
8: நல்ல பாட்டு, 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

புலரும் பொழுதில் இணைந்திருக்கின்றோம். செய்யக்கூடியதை சொல்வோம், சொல்லிய வார்த்தைகளை பின்வாங்காமல் செய்து நிறைவேற்றுவோம். அது அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கட்டும்.

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய்திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாம என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவரும்.

எஸ்டெஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகி செல்சியஸ் 17 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 25 பாகி செல்சியஸ் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 28 உணரப்படும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் என வானிலை எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். கூடுதலாக 24 பாகி செல்சியஸ் 32 உணர்நிலை இருக்கும். 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது.

புதன்கிழமையில் இருக்கும் ஆயிரக்கணக்கான காட்டு தீனை எதிர்கொள்ளும் பணியில் 5000-க்கும் அதிகமான தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் மிக மோசமான காட்டுத்தீ பருவங்களில் ஒன்றை கனடா தற்போது எதிர்கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். கெனடிய தேசிய காட்டுத்தீ அறிக்கையின்படி நாடளாவிய ரீதியில் சுமார் 1000 காட்டுத்தீக்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. 5000-க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் 300 நீர்வீழ்ச்சி விமானங்கள் மற்றும் ஏனைய விமானங்களோடு இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் மாக்கானி அறிவித்தார். வடமேற்கு ஒன்றாரி உட்பட நாடு முழுவதிலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள மத்திய

சூழல்களை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒட்டாவாவில் தான் சந்தித்ததாகவும் மாக்கானே குறிப்பிட்டுள்ளார். தீவிர வெப்பநிலை, வறண்ட சூழல் ஆகியவை இந்த ஆண்டு கனேடிய வரலாற்றில் மிக தீவிரமான காட்டுத்தீ காலங்களில் ஒன்றாக மாற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் தேசிய பொது எச்சரிக்கை முறைமையினை பயன்படுத்தும் வசதியினை உள்ளூர் அதிகாரிகளுக்கு வழங்குவதாக ஒன்டாரியோ அறிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாண அவசரகால தேர்தல் அமைச்சர் ஜில் டன்லோப் ஞாயிற்றுக்கிழமை இதனை அறிவித்தார். மாகாணத்தின் வடக்கு பகுதியில் பெரிதும் பாதிக்கும் காட்டுத்தீ பரவலை தொடர்ந்து மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நகர முதல்வர்கள், முதல் குடியின தலைவர்கள், காவல்துறை தலைவர்கள், இணைய அரசாங்க அவசரகால மேலாண்மை அதிகாரிகள் அலர்ட்ரி பொது எச்சரிக்கை செய்திகளை தொலைக்காட்சி, வானொலி மற்றும் அலைபேசி சாதனங்கள் வழியாக குடியிருப்பாளர்களுக்கு அனுப்புமாறு இனி கோர முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். சூறாவளி, காட்டுத்தீ, ஆம்பர் அலர்ட்ஸ் போன்ற அவசரகால நிலைமைகளை குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்க நாடு முழுவதும் அலர்ட்ரி முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டில் ஏற்பட்டுள்ள தீவிர காட்டுத்தீ சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்படுவதாகவும், உயிர் அல்லது பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் சூழல்களில் அலர்ட்ரி செய்திகளை அனுப்ப முடியும் எனவும் ஜில் டன்லோப் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் 1000 அதிகமான காட்டுத்தீ பரவல் சம்பவங்களில் 200 மிக கடுமையானவை என சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த காட்டுத்தீயிலிருந்து தப்பி வருவோருக்கு உதவ வரவேற்பு மையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் டக் ஃபோர்டு தெரிவித்தார். வடக்கு ஒன்டாரியோவில் சமீபத்தில் பெய்த மழை சில காட்டுத்தீயின் வேகத்தை கட்டுப்படுத்த உதவியதாக மாகாண அரசாங்கம் அறிவித்தது. இருந்த போதிலும் காட்டுத்தீயை அணைக்க அந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ய வேண்டியது அவசியம் என இயற்கை வளத்துறை அமைச்சர் மைக் ஹாரிஸ் சனிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார். ஒன்டாரியோ வடக்கில் உள்ள பல சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களை தொடர்ந்து வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சில சமூகங்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழலுக்கு தயாராகி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்ட விதம் தொடர்பில் ஒன்டாரியோ மாகாணம் தொடர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வடக்கு ஒன்டாரியோவின் காட்டுத்தீ பரவல் சம்பவங்கள் தொடர்பில் நேரில் ஆய்வு செய்வதற்காக மாகாண முதல்வர் டாக் ஃபோர்டு தண்டபே நகருக்கு பயணம் மேற்கொண்டார். வடக்கு ஒன்டாரியோ காட்டுத்தீயிலிருந்து தப்பி வெளியேறிய பலர் தஞ்சமடைந்துள்ள தண்டபே பகுதிக்கு முதல்வர் டாக் ஃபோர்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவசரகால நடவடிக்கை குறித்து மாகாண அரசாங்கம் விமர்சனங்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அவருடைய இந்த பயணம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 150 அதிகமான தீயணைப்பு குழுக்களோடு 80 மேற்பட்ட நீர்வீசும் விமானங்கள், உறங்குமான ஊர்திகள் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக முதல்வர் அங்கு தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்புக்காக தமது அரசாங்கம் எந்த செலவையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். காட்டுத்தீ காரணமாக ஒன்றரிய வழக்கு பகுதியில் பல சமூகங்களைச் சேர்ந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.

மாசடைந்த ஆரோக்கியமற்ற காற்றால் அமெரிக்கா தேவையற்ற முறையில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த வேண்டுமென்றே செயல்படும் அலட்சியமாகும் என்றும், இது ஆண்டுதோறும் நிகழும் ஒரு நிகழ்வாக மாறி அமெரிக்காவிற்கு பல பில்லியன் டாலர் இழப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். காட்டுத்தீயை கையாண்ட விதம் குறித்து கனடாவை விமர்சித்த சமீபத்திய அமெரிக்க அரசியல்வாதியாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னையும் பதிவு செய்து கொண்டார். அமெரிக்காவின் வடக்கு மாநிலங்களில் காற்றின் தரத்தை மோசமடையச் செய்துள்ள காட்டுத்தீ புகை பிரச்சினையை கையாள்வதில் கனடா போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என இந்த வார ஆரம்பத்தில் மிச்சிகன் மாநிலத்தின் மக்கள் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். கனடாவில் 1000+ அதிகமான காட்டுத்தீ பரவல் காரணமாக எழுந்துள்ள புகை அமெரிக்காவையும் பாதித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆல்பர்டா பொது வாக்கெடுப்புக்கு பொறுப்பான ஒருவரை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் நியமிக்கின்றார். ஆல்பர்டா மாகாணத்தின் ஸ்டகோன் ரிவர் பாக்லன் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டென் லியோட் இந்த நியமனத்தை பெற்றுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பலுவே இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டார். கனடாவில் பிரிந்து செல்வது குறித்து எதிர்கால வாக்கெடுப்பை நடத்துவதா என்பது தொடர்பாக ஆல்பர்டா மாகாண மக்கள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் வாக்களிக்கின்றார்கள். இந்த நிலையில் தனது நியமனத்தின் மூலம் பிரிவினை வாக்கெடுப்பிற்கு முன்னதாக கனடாவின் ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கான கோடிகால பிரசாரத்தை பியர் பலுவே ஆரம்பிக்கின்றார். ஆல்பர்டா மக்களின் கருத்துக்களுக்கு செவிசாய்க்கவும் அவர்களின் கவலைகளுக்கு தீர்வு காணவும் ஜீன் லியோட் பணியாற்றுவார் என பொதுவெளியில் வெளியிடப்பட்ட கடிதம் ஒன்றில் பியர் பலுவே தெரிவித்துள்ளார். ஆல்பர்டா மாகாண மக்களிடம் நியாயமான குறைகள் இல்லை என்பது போல கன்சர்வேட்டிவ் கட்சியால் பாவனை செய்ய முடியாது என அவர் கூறினார். 2017 முதல் ஸ்டோகோன் ரிவர் பாக்லன் தொகுதியினை ஜீன் லியோட் பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்றமை குறிப்பிட்டார்.

0: பிடத்தக்கது. 21 நாட்களில் கொங்கோ ஜனநாயக குடியரசுக்கு சென்ற வெளிநாட்டவர்களை அனுமதிக்க மறுத்தது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வணிக தனியார் விமான நிறுவனங்கள் கொங்கோ பயணித்த வெளிநாட்டவரை கனடாவிற்கான விமானத்தில் ஏற அனுமதிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த நடைமுறை மாற்றம் முன்னர் கனடா எடுத்த நிலைப்பாட்டில் இருந்து ஒரு புதிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. எபோலா பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருந்து விடும் பயணிகள் 21 நாட்களுக்கு தம்மை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கடந்த மே மாதத்தில் கனடிய அரசாங்கம் வலியுறுத்தியிருந்தது. அந்த தனிமைப்படுத்தல் நிபந்தனைகளை தெற்கு சூடான், உகண்டா ஆகிய நாடுகளுக்கு பொருந்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்ட பயண தடை நடவடிக்கையின் அந்த இரு நாடுகளும் உள்ளடக்கப்படவில்லை. திங்களிரவு நடைமுறைக்கு வரும் புதிய விதிமுறைகளும் மே மாதத்தில் அமல்படுத்தப்பட்ட விதிமுறைகளும் ஆகஸ்ட் 29 வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 21 நாட்களுக்குள் கொங்கோ தெற்கு சூடான் அல்லது உகண்டா பயணித்த கனேடிய மக்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் பதிவு செய்யப்பட்ட நபர்கள் கனடாவிற்குள் நுழைய தொடர்ந்து அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் கனடாவை வந்தடைந்ததும் உடல்நல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 21 நாட்களுக்கு தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். கொங்கோ, தெற்கு சூடான் அல்லது உகண்டா ஆகிய நாடுகளிலிருந்து சராசரியாக வாரந்தோறும் 350 பேர் கனடாவிற்கு வருகிறார்கள் என கனடிய அரசாங்க தரவுகள் தெரிவிக்கின்றன. இதில் பெரும்பாலான பயணிகள் டொரண்டோ, மொன்ட்ரியல், வன்கூவரா விமான நிலையங்களை வந்தடைகிறார்கள். இந்த விமான பயணங்களில் சுமார் 60% பேர் கனடியர்கள் அல்லது நிரந்தர குடியேறிகள் எனவும் 40% பேர் வெளிநாட்டவர்கள் எனவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுவரை பரவலால் 2,180 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 864 உயிரிழப்புகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
0: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 years அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4165085452 4165085452.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

2 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இடையில் ஏற்படுகின்ற ஒலி தடங்களுக்காக வருந்துகிறோம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாடல்கள் முழுமையான ஒலிபரப்பில் சில தடைகள் ஏற்படுகின்றன. அதை இசை செய்யும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இடையூறுகளுக்காக மனம் வருந்துகின்றோம். இலங்கை செய்திகள்.

0: இதில் 434 இன்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக இழந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த அகழ்வின் போது அடையாளமிடப்பட்ட 429 இலக்க மனித இன்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி தெரிவித்தார். கடந்த 2 கட்ட அகழ்வின் போது இவ்வாறான நிலையில் புதைக்கப்பட்டிருந்த இன்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சமணியில் நடைபெற்று வரும் இன்புக்கூட்டு புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு எதிர்வரும் புதன்கிழமை சம்பவ இடத்தை நேரில் பார்வையிடும் என அறிவித்துள்ளது. சமணியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் அகழ்வில் இதுவரை 423 மனித இன்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று யாழ்ப்பாணம் சமணியின் மிகப்பெரிய இன்புக்கூட்டு புதைகுழியை எதிர்வரும் புதன்கிழமை பார்வையிடும். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் காமன் மொரோனோ தலைமையிலான இந்த தூதுக்குழுவில் இத்தாலிய தூதுவர் டாமியானோ பிரான்கோவிக், ஜெர்மனியின் தூதுவர் டி ஃபெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் ரெமி லாம்பர்ட் மற்றும் நெதர்லாந்து தூதுவர் விபே டி போயர் ஆகியோர் இடம்பெறுகின்றனர். செமினி இன்புக்கூட்டு புதைகுழி தொடர்பான வழக்கு இந்த வாரம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தூதுக்குழுவின் பயணத்திற்காக நீதிமன்ற அனுமதி கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி தூதுக்குழு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 21 தேதி வழக்கிற்கு செல்கிறது. யாழ்ப்பாண நகரின் நுழைவாயில் அமைந்துள்ள செமினி புதைகுழியும் 1998 ஆண்டில் இலங்கை படையினால் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமார் சுவாமி கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டதை தொடர்ந்து வெளிச்சத்திற்கு வந்தது. கடந்த பிப்ரவரியில் ஒரு மானத்திற்கு அருகில் வேலியமைப்பதற்காக குழி தோண்டிய போது தொழிலாளர்கள் மனித எச்சங்களை கண்டெடுத்ததை அடுத்து தற்போதைய அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குட்பட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள், நீதி மருத்துவ அதிகாரிகள் மற்றும் யாழ்ப்பாண சட்டசபையைச் சேர்ந்த சட்ட வல்லுநர்களின் பங்களிப்போடு நடைபெற்று வரும் இந்த நிகழ்வுகள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த சனிக்கிழமை நிலவரப்படி செமனியில் புதைகுழியில் இருந்து 437 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டதாகவும், 428 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த அகழ்வின் போது ஆபரணங்கள் மற்றும் நகைகள் உட்பட பல பொருட்களும் மீட்கப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை காணாமல் போனோர் அலுவலகத்தின் தகவலின்படி காணாமல் போனோர் குறித்து மொத்தம் 22,000 முறைப்பாடுகளில் 6,000 மேற்பட்டவை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து பெறப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெறும் மர்ம மரணங்கள் தொடர்பில் முறையான சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பது பொருத்தமாக இருக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலபத்து வலியுறுத்தினார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். 323 கொள்கலன் விவகாரம் தொடர்பில் முறைப்பாடுகளை தெரிவித்த டென் பிரசாந்த் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் பிரதான நிறைவேற்று அதிகாரியும் உயிரிழந்தார். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான விவகாரத்தில் ரங்க நிஷாந்த ராஜபக்ஷ என்ற திரைசேரி அதிகாரி உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகங்கள் நிலவுகின்றன. தற்போது முன்னாள் காவல்துறை அதிபரும் தனது உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் எதுவுமே புரியாமல் உள்ளது என அவர் கூறினார். இவற்றை உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் என மறந்துவிட முடியாது என கூறியவர் இவற்றில் சந்தேகங்கள் காணப்படுவதாகவும் தெரிவித்தார். இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் உண்மையினை வெளிக்கொண்டு வர உள்நாட்டு விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கத்திற்கு திறனோ அல்லது வலிமையோ இல்லையெனில் FBI போன்ற சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியை பெற்று விசாரணைகளை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிரிழந்த முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரெட்னமின் இறுதிக்கிரியை காவல்துறையின் பூரண மரியாதையோடு பொருளையில் உள்ள பொதுமயானத்தில் நடைபெறுகின்றது. அவருடைய பொதுவிடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பொருள தனியார் மலர்சாலையில் வைக்கப்பட்டது. முன்னாள் காவல்துறை அதிபர் சி டி விக்ரமரெட்ன கடந்த வெள்ளிக்கிழமை மாலபே தலாகினமில் உள்ள அவருடைய இல்லத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்ததாக காவல்துறை அறிவித்தது. இது தொடர்பில் 2 காவல்துறை குழுக்கள் மூலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பொருளையில் அமைந்துள்ள தனியார் மலர்சாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபரின் பொதுவிடலுக்கு முன்னாள் ஜனாதிபதிகள், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த மரணம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதான தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. முன்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போதே அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதேவேளை அவர் தனது மெய்ப்பாதுகாவலரின் துப்பாக்கியால் சுடப்பட்டிருப்பதாகவும் இப்போது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவருடைய வீட்டிற்கு அவர் இறப்பதற்கு முன்னர் சிலர் வந்து சென்றதான பதிவுகளும் தற்போது தெரிவிக்கப்படுகின்றன. இதுகுறித்து முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. உயிர்த்து ஞாறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவராக இவருடைய பெயரும் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் இவர் மீதான விசாரணைகள் இதுவரையில் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாத நிலையில் இவர் உயிரிழந்திருப்பின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: Who is the best?
4: ABS Mr. P. Sigaraj is the best for the Tamil community.
5: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
8: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: This is alarm. Kirkumisai. East FM 102.7.

0: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:52 அனைத்துலக செய்திகள். அமெரிக்கா நடத்திய சமீபத்திய ராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுடனான மறைமுக ராஜதந்திர பரிமாற்றங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகே இதனை தெரிவித்தார். மத்தியஸ்தர்கள் மூலம் செய்திகள் பரிமாறப்பட்டு வருவதாகவும் கடந்த சில நாட்களில் ராஜதந்திர முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் சில யோசனைகள் பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். போர் மற்றும் ராஜதந்திரம் ஆகிய இரண்டையும் ஈரான் தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான கருவிகளாக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகள் முற்றிலும் முறிவடைந்துவிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான தமது கடற்படை முற்றுகையினை தொடர்ந்தும் மிக கடுமையாக அமல்படுத்தப் போவதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்தது. கடந்த July 14 முதல் மீண்டும் தொடங்கப்பட்ட இந்த முற்றுகை நடவடிக்கையினை அமெரிக்க படைகள் தடையின்றி தொடர்ந்து வருகின்றன. இந்த முற்றுகையின் ஒரு பகுதியாக இதுவரை 5 கப்பல்களை வேறு திசைக்கு மாற்றியிருப்பதாகவும் 1 கப்பலை செயலிழக்க செய்திருப்பதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானுடனான போரில் அமெரிக்கா எந்தவொரு தெளிவான வியூகமும் இன்றி முடிவற்ற மோதல் சுழற்சிக்குள் சிக்கியிருப்பதாக அமெரிக்க கடற்படையின் முன்னாள் மூத்த அதிகாரி ஹலன் உல்மான் தெரிவித்தார். அல் ஜசீரா செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை கூறினார். இதன்படி தற்போதுள்ள மோதல் தவறான திசையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போர்களில் ஏற்பட்ட பாதிப்புகளைப் போலவே ஈரானுக்கு எதிராக தொடர் மோதல்களை கையாளும் அமெரிக்காவின் தற்போதைய போக்கும் பெரும் துயரத்தில் முடியலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். இருதரப்பிற்கும் இடையிலான மோதல் எந்தவிதத்திலும் அவர்களுக்கு பயன்தராது என்பதால் இப்போதைய சூழலில் இருந்து பின்வாங்கி ராஜதந்திர ரீதியில் தீர்வுகள் எட்டுவது இரு நாடுகளுக்கும் சிறந்தது என அவர் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ நகர்வுகள் பெரும் ஆபத்தை நோக்கிச் செல்வதாக ராணுவ நிபுணர்கள் கருதுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் ஹோமோஸ் நீரிணைவுடான எரிபொருள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் ஆசிய சந்தையில் வர்த்தக நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் இன்று மசகெண்ணெய் விலை 3% மேலாக அதிகரித்தது. தொடர்ச்சியாக 9வது இரவாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதையடுத்து இந்த மாற்றம் ஏற்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்தன. பிரெண்ட் ரக மசகெண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 2.75 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 90.85 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதேவேளை WTI ரக மசகெண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 2.56 அமெரிக்க டாலர்கள் அதிகரித்து 85.05 அமெரிக்க டாலராக விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சியில் நேற்று நடைபெற்ற உலகக்கிண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வெற்றி பெற்று உலக கிண்ணத்தை 2வது தடவையாக சுவீகரித்தது. நேற்றைய போட்டியில் 10 வீரர்களோடு விளையாடும் நிலைக்கு தள்ளப்பட்ட ஆப்கானிஸ்தான் அணி 1-0 என்ற கோல்கள் கணக்கில் ஸ்பெயினிடம் தோல்வியடைந்தது. இந்த ஆட்டத்தின் மாற்று வீரராக களமிறங்கிய ஸ்பெயினின் ஃபெரான் டோரஸ் கூடுதல் நேரத்தில் வெற்றி கோலை பெற்று ஸ்பெயின் அணியின் நாயகனாக மாறினார். ஆட்டத்தின் பெரும்பகுதி பல தடுப்பாட்டங்களை வெளிப்படுத்திய அர்ஜென்டினாவின் கோல் காப்பாளர் எமிலியானோ மார்டினஸை தாண்டி 106வது நிமிடத்தில் டோரஸ் அடித்த ஒரு வலிமையான உதை கோலாக மாறி ஸ்பெயினுக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. இந்த வெற்றி கோலுடன் ஸ்பெயின் அணி தனது 2வது ஃபீஃபா உலகக் கிண்ணத்தை கைப்பற்றியது. முன்னதாக 2010 ஸ்பெயின் உலகக் கிண்ணத்தை வெற்றி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரராக கருதப்படும் லியோனல் மெஸ்ஸியும் அவருடைய அர்ஜென்டினா அணியும் தொடர்ந்து 2வது முறையாக பட்டம் வெல்லும் வாய்ப்பை இழந்தனர். அதேவேளை கோல்டன் பூட் விருதினை பிரான்ஸ் அணியின் தலைவர் கலியன் எம்பாபே பெற்றுக் கொண்டார். போட்டியின் 2வது பகுதியில் 2 மஞ்சள் அட்டை விதிமுறைகளுக்காக அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸுக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. அவர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இருந்த போதிலும் அர்ஜென்டினா அணி 10 பேருடன் விடாமுயற்சியுடன் போராடி 90 நிமிடங்கள் முழுவதும் 1 கோலை கூட ஸ்பெயின் அணியால் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியது. ஸ்பெயின் அணி பந்தை தமது கட்டுப்பாட்டினுள் அதிக நேரம் வைத்திருந்த போதிலும் பல கோல்களை பெறும் வாய்ப்பும் தடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெனால்டி முறைக்கு ஆட்டம் செல்லும் நிலையில் இறுதி நிமிடத்தில் இந்த கோல் பெறப்பட்டதால் ஸ்பெயின் அணி நேற்றைய போட்டியை வெற்றி கொண்டது. 106வது நிமிடத்தில் மாற்று வீரராக களமிறங்கிய டோரஸ் கோலை பெற்றுக் கொடுத்து ஸ்பெயின் அணியினை உற்சாகப்படுத்தினார். இந்த வெற்றியுடன் ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கிண்ணமாக இரண்டையும் அடுத்தடுத்த தொடர்களில் வெற்றி கொண்ட நாடாக ஸ்பெயின் பெருமை பெறுகிறது. இந்த சாதனை அவர்கள் 2வது தடவையாக பெற்றுள்ளார்கள். ஒரு முழு தொடரிலும் ஒரே ஒரு முறை மட்டும் கோல் வாங்கிய உலகக்கிண்ண வெற்றியாளர் அணியாகவும் அவர்கள் கருதப்படுகிறார்கள். 2022 உலகக்கிண்ண வெற்றியை தொடர்ந்து 2021 மற்றும் 2024 ஆண்டுகளில் கோஃபா அமெரிக்க கோப்பைகளை வெற்றி பெற்றிருந்த லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா அணி பங்கேற்ற மூன்று முக்கிய தொடர்களில் முதன்முறையாக ஒரு பட்டத்தை வெல்ல தவறிய தருணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 8 முறை பலண்டியோர் விருதை பெற்ற 39 வயதான மெஸ்ஸி இந்த போட்டியினை 8 கோல்கள் மற்றும் 4 அசிஸ்ட்களோடு நிறைவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு

காசலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வரும்போது அவற்றை தவிர்க்க முயற்சிப்பதை விட அவற்றை எதிர்கொண்டு தீர்வு காண்பதே சிறந்த வழி. பிரச்சனைகளை தவிர்ப்பது அல்லது தப்பியோடுவது தற்காலிகமான நிம்மதியை தரலாம், ஆனால் நிரந்தரமான தீர்வையும் மன உறுதியையும் பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்வது மட்டுமே தரும். நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், பயம் அல்லது துயரங்களை விட்டு விலகி ஓட நினைத்தால் அது அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அதிகரிக்குமே தவிர குறைத்து விடாது. வலிகளை தவிர்ப்பது நம்முடைய வளர்ச்சியினையும் மன வலிமைகளையும் தடுத்துவிடும். சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை தைரியமாக எதிர்கொள்வதன் மூலமாக மட்டுமே அதில் இருந்து முழுமையாக நாம் வெளியேற முடியும். இருண்ட பாதையின் முடிவில் வெளிச்சம் தெரிவது போல பிரச்சனையின் முழு வலியையும் கடந்து சென்றால் மட்டுமே நிலையான தெளிவான வெற்றியினை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் 15 டிகிரி செல்சியஸாக காணப்படுகிறது. சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற ஒரு காலை பொழுதாக இன்றைய காலை பொழுது விடிந்திருக்கிறது. உடல்நிலையும் 15 இருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 28 உணரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். கூடுதலாக 24 டிகிரி செல்சியஸ் 32 உடல்நிலையாக இருக்கும். 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. புதன்கிழமை 21 டிகிரி செல்சியஸ் 22 உடல்நிலை. வியாழன் 24 டிகிரி செல்சியஸ் 26 உடல்நிலையாகவும் வெள்ளி 25 டிகிரி செல்சியஸ் 28 உடல்நிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ் 32 உடல்நிலை கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 30 டிகிரி செல்சியஸ் 36 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். கனடா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான காட்டுத்தீனை எதிர்கொள்ளும் பணியில் 5000 அதிகமாக

0: படைகளும் சுமார் 300 நீர்வீச்சு விமானங்கள் மற்றும் இனிய விமானங்களோடு இந்த தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். வடமேற்கு ஒன்றாரியோ உட்பட நாடு முழுவதிலும் காட்டுத்தீயினை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள மத்திய அரசு ஊழியர்களை ஞாயிற்றுக்கிழமை காலை ஒட்டாவாவில் தான் சந்தித்ததாக மாக்கானி கூறினார். தீவிர வெப்பநிலை, வறண்ட சூழல் ஆகியவை இந்த ஆண்டை கனேடிய வரலாற்றில் மிக தீவிரமான காட்டுத்தீ பரவல் காலங்களில் ஒன்றாக மாற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காட்டுத்தீ பரவல் காரணமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் தண்டபை பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். அங்கு அவர்களுக்கான வரவேற்பு நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதோடு தற்காலிகமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வுப் பணிகளின் மூன்றாம் கட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. நேற்றைய அகழ்வு நடவடிக்கைகளின் போது 9 மனித இன்புக்கூடுகள் வெளிப்பட்டன. இதன் மூலம் செம்மணி புதைகுழியில் இருந்து இதுவரையில் வெளிப்பட்ட மொத்த மனித இன்புக்கூடுகளின் எண்ணிக்கை 446 அதிகரித்தது. இதேவேளை 434 இன்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இந்த அகழ்வின் போது அடையாளம் இடப்பட்ட 429 இலக்க மனித இன்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்தார். இரண்டாம் கட்ட அகழ்வின் போது இவ்வாறான நிலையில் புதைக்கப்பட்டிருந்த இன்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியினை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று எதிர்வரும் புதன்கிழமை சம்பவ இடத்திற்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செம்மணியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் அகழ்வில் காணப்படக்கூடிய முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர்களின் குழு ஒன்று புதன்கிழமை யாழ்ப்பாணம் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா நடத்திய சமீபத்திய ராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியிலும் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுடனான மறைமுக ராஜதந்திர பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகே இதனை தெரிவித்தார். மத்தியஸ்தர்கள் மூலம் செய்திகள் பரிமாறப்பட்டு வருவதாகவும் கடந்த சில நாட்களில் ராஜதந்திரமாக பரிமாறப்பட்டு வரும் இந்த செய்திகள் மூலம் சில முக்கியமான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ராஜதந்திர முயற்சிகள் சில யோசனைகளை பரிமாறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் மற்றும் ராஜதந்திரம் ஆகிய இரண்டையும் ஈரான் தனது தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கான கருவிகளாக பயன்படுத்தி வருவதாக கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகள் முற்றிலும் முறிவடைந்து போய்விடவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை வெற்றி கொண்ட ஸ்பெயின் இரண்டாவது தடவையாக உலகக்கிண்ண சாம்பியன் என்கின்ற மகுடத்தை சூட்டிக்கொண்டது. நேற்று நியூஜெர்சியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல்கள் அடிப்படையில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. அர்ஜென்டினா அணி நேற்றைய போட்டியில் 10 வீரர்களோடு விளையாடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த ஆட்டத்தின் 106 நிமிடத்தில் மாற்று வீரராக களமிறங்கிய ஸ்பெயினின் ஃபெரான் டொரஸ் கூடுதல் நேரத்தில் இந்த வெற்றி கோலை பெற்று ஸ்பெயின் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். ஆட்டத்தின் பெரும்பகுதி நேரம் பல தடுப்பாட்டங்களை வெளிப்படுத்திய அர்ஜென்டினாவின் கோல்கீப்பர் எமிலியானோ மார்டினெஸை தாண்டி 106 நிமிடத்தில் டாரஸ் அடித்த பந்து கோல் கம்பத்திற்குள் சென்றது. இந்த வெற்றி கோலுடன் ஸ்பெயின் அணி தனது இரண்டாவது பிஃபா உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டது. ஏற்கனவே 2010 ஸ்பெயின் அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை சாம்பியனான லியோனல் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி இரண்டாவது முறையாகவும் சாம்பியனாகும் கனவோடு இந்த போட்டி களத்தில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஸ்பெயினின் கடுமையான ஆட்டத்தின் முன்பாக அவர்களால் எந்த எதிர்ப்பையும் வெளிப்படுத்த முடியவில்லை. இதேவழி அதிகளவு கோல்களை பெற்றுக் கொண்ட வீரர் என்ற விருதினை பிரான்சின் கலியன் எம்பாபே பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:18 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை, அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
3: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes, மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0686-8 6477-0686-8
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

கேட்கும் இசை

பிஸ்டோக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்க

ஆலோசகர் குணாத்துறை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்புறுதிகள்

0: பிஸ் டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்பிரதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்பிரதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்பிரதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இளவயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்பிரதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி கூற முடியுமா?
1: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம் 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ் அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தியா இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கு காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் ஆக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன் வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வெறும் $20 மந்த் கோஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a monthுடன் 500,000, அதை 1,000,000 வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 a month மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month ஆக அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month-க்கு வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும்பொழுது வெறும் $24 a month-உடன் 100,000-க்கு பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
0: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 416-528-1407

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவையின் நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்டு வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
2: Kattukkuru Panbalai, East FM 102.7.
3: வலைக்கம் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் சுரேகா மஜமர் பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

0: பொழுதின் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.
1: நன்றி ரமணன். நேரம் 9:01. இப்பொழுது முதல் 12 வரைக்குமே நேற்று இன்று நாளையுடன் இணைந்திருக்க போகின்றீர்கள். இன்றைக்கு விடிந்திருக்கின்ற பொழுது நேர்கள் அனைவருக்குமே ஒரு இனிமையான பொழுதாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். இன்று July 20, 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தகவலோடு இன்று நேற்று இன்று நாளை நிகழ்வு உங்களை சந்திக்க இருக்கின்றது. பலவிதமான தகவல்கள் மற்றும் இனிமையான பாடல்களுடன் இன்றைக்கும் இணைந்திருக்க போகின்றோம். நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியுடன் கலையகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ், 17 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாக இன்றைய பொழுது இருக்கின்றது. பகல் வேளையில் 24 டிகிரி செல்சியஸ், 27 உணர இருக்கின்றோம். நாளைய பொழுது ஒரு மழைக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. பகல் பொழுதில் கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதை கூடிய வெப்பநிலையாக நாளை 24 டிகிரி செல்சியஸும் குறைந்த வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸும் இருக்க போகின்றது. தொடர்ந்து புதன்கிழமையும் பார்க்கும் பொழுது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்படும் அப்படின்ட்டு தற்போதைய தரவுகள் கூறுகின்றன. புதன்கிழமைக்கும் கூட அதை கூடிய வெப்பநிலையாக 21 நாங்கள் உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. 9:02, தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை.

வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கு நாங்கள் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல் 9:08. சரி, eastfm.ca நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-842-4121, eastfm 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2026 வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து நேற்று நடைபெற்றது. அதில் வந்து அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் வந்து ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மோதியிருந்தாங்க. இது பற்றின மேலதிக விபரங்களை, என்ன நடந்தது, யார் வெற்றி பெற்றா, என்ன கோல் அடிப்படைகள் அப்படின்றத வந்து நாங்கள் வார பாடல்களுக்கு பிறகு அறிந்து கொள்ளலாம். 9:08, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472939 6472939
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478335

0: 4998 சகல 2026 2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044, selassi.ca.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 9:22 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேற்று நடந்த வேர்ல்டு கப் ஃபைனலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நியூ ஜெர்சியில் மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் தான் வந்து நேற்று நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் வந்து நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை வந்து கூடுதல் நேரத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் வந்து வீழ்த்தி ஸ்பெயின் தனது 2வது உலகக்கோப்பையை வந்து வென்றிருப்பது குறிப்பிடத்தக்க விடயம். இந்த போட்டியில் வந்து 106வது நிமிடத்தில் தான் மாற்று வீரராக களமிறங்கிய ஃபெரான் டோரஸ் வந்து அடித்த கோலை வந்து ஸ்பெயினுக்கு வந்து வெற்றியை தீர்மானித்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது 90 நிமிடங்கள் வரைக்குமே இரு அணிகளுமே எந்த விதமான கோலுமே அடிக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் வந்து ஸ்பெயின் வந்து தான் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தினதும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அர்ஜென்டினா அந்த அளவுக்கு விளையாடல அப்படின்னு தான் மக்கள கருத்தாக இப்போ வரைக்குமே இருக்கின்றது. இந்த அர்ஜென்டினாவின் என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து கூடுதல் நேரத்தில் வந்து இந்த ரெட் கார்டை கூட பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்க விடயம். அவர் இந்த ரெட் கார்டை பெற்ற பிறகு அர்ஜென்டினா அணி வந்து 10 வீரர்களோடையே போட்டி முடிவடையும் வரைக்கும் விளையாட வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பதும் அவர்கள தோல்விக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெண்டா ஃபெர்னாண்டஸ் வந்து ஒரு பலமிக்க ஒரு போட்டியாளராக இருந்திருக்கின்றார் இந்த அர்ஜென்டினா அணிக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த ஸ்பெயின் வெற்றியை பார்க்கும்போது 2010 பிறகு ஸ்பெயின் வந்து பெற்றிருக்கின்ற ஒரு உலகக்கோப்பை வெற்றியாக இது பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான உலகக்கோப்பை பட்டங்களை ஒரே நேரத்தில் வைத்திருக்கின்ற முதல் நாடு அப்படின்ற ஒரு வரலாற்று பதிவை கூட ஸ்பெயின் வந்து படைத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படியோ ஸ்பெயின் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கின்றது. கனடாவில் பார்க்கும்போது டொரண்டோ, வான்கூவர், கியூபெக் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த வெற்றியை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். 9:24 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
1: ஜிம்

ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல் 9:29. இந்த ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபைனலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய நாள் என்னெல்லாம் அந்த மைதானத்துக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நிகழ்வு என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதில் வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக சூப்பர் போல் பாணியிலான ஒரு ஹாஃப் டைம் இசை நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டிருக்காம். இது வந்து அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் தான் நேற்று ஃபைனல் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கிரவுண்டில் தான் இந்த இசை நிகழ்ச்சி கூட நடத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து 11 நிமிடங்கள் வந்து வண்ணமயமான நிகழ்ச்சியில் வந்து உலக புகழ்பெற்ற பாடகர்களான ஷக்கீரா, மெடோனா, ஜஸ்டின் ஃபீவர், பிடிஎஸ் மற்றும் பர்னாபாய் ஆகியோர் வந்து நிகழ்ச்சியை வந்து வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேடையை வந்து அவங்க தான் அலங்கரித்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து கோல்ஃப் பிளே இசைக்குழுவின் முன்னணி பாடகர் கிறிஸ் மார்ட்டின் வந்து வடிவமைத்திருப்பதும் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் நடனம், பிரம்மாண்டமான ஒரு ஒளி வடிவமைப்பு, வான வேடிக்கை மற்றும் சிறப்பு விருந்தினர்கள தோற்றங்கள் ஆகியவற்றால் வந்து அந்த அரங்கமே வந்து திருவிழாவாக மாறியது அப்படின்ட்டு சொல்லி கூட இதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து சும்மா பொழுதுபோக்குக்காக செய்தாங்களா, ஃபைனலுக்காக செய்தாங்களா அப்படின்டா கண்டிப்பாக இல்லை. அதுக்காக மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஃபீஃபா குளோபல் சிட்டிசன் எஜுகேஷன் ஃபண்டுக்கு நிதி திரட்டுற ஒரு முயற்சியாகத்தானாம் இந்த நிகழ்ச்சிகளை செய்ததாக அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. அதாவது உலகம் முழுவதிலுமே இருக்கின்ற குழந்தைகளோட கல்வி மற்றும் விளையாட்டு வாய்ப்புகளை வந்து நாங்கள் மேம்படுத்துகிற நோக்கத்தோடு தான் இந்த நிதியை வந்து நாங்கள் உருவாக்கி இருந்தோம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயுமே ஒரு மிக ஒரு நன்மையான ஒரு விடயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ற உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் நம்ம இந்த நிதி திரட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏற்பாட்டாளர்கள் கூறியது வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது. நேரம் 9:31 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
6: அப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பண பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
9: The station with the
10: best
9: music.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

10:07 ஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 19 டிகிரி செல்சியஸ் 18 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பகல் வேளையில் 25 டிகிரி செல்சியஸ் 28 உணர இருக்கின்றோம். நள்ளிரவில் 21 டிகிரி செல்சியஸாக உணர்வதுடன் 1 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மழைப்பொழிவு அப்படியே தொடர்ந்து நாளைக்கும் கூட இருக்கின்றது. பகல் வேளையில் 24 டிகிரி செல்சியஸ் நாளைக்கு உணர இருக்கின்றோம். 32 உணர இருக்கின்றோம். 10 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து புதன்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸாகவும் 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. 10:07 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களுடைய நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 30-25 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
6: சுப்ரா மோட்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட்

0: செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
1: 416-908-5656. தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.

10:22 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கடந்த சனிக்கிழமை வந்து பெருவின் ஆண்டிஸ் மலைப்பகுதியில் வந்து 5.5 ரிக்டர் அளவிலான ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டதாம். அதில் வந்து குறைந்தது இப்போது வரைக்கும் 6 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறார்களாம். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இதில் வந்து சுமார் 300 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த நிலநடுக்கம் வந்து ஹுவாங்காயோ மாகாணத்தின் ஷிகாயா நகருக்கு அருகில தான் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வந்து வெளியிடுத்திருக்கிறாங்க. நிலநடுக்கத்தால் பல வீடுகள் வந்து இடிந்து விழுந்ததோடு 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாண்டியாகோ டி லியோன் அப்படின்ற தேவாலயமும் கூட கடுமையாக சேதமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக அந்த பெரு நாட்டில் உள்ள வீடுகள் வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் என்பதனால வந்து அதிகளவிலேயே இது சேதமடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமே சிலர் காணாமல் போயிருக்கலாம் அப்படின்ற அச்சம் கூட நிலவுவதாக கூறியிருக்கின்றார்கள். மீட்பு பணிகள் வந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்க விடயம். பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கின்றது தான் இந்த பெரு என்ற நாடு. இந்த நாட்டில் வந்து நிலநடுக்கம் வந்து நடைபெறுவது மிகவும் சாதாரணமான விடயம் அப்படின்ட்டு கூட இந்த அமெரிக்கா ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் 10:23 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

10:28 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பெருவில் ஒரு நிலநடுக்கம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 2 நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து வெனிசுலாவில் வந்து கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி நடந்த நிலநடுக்கத்தில் தாக்கம் வந்து இன்னுமே குறையலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து ஏற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், அதாவது 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான இரு நிலநடுக்கங்களின் தாக்கத்தினால வந்து உயிரிழப்பு எண்ணிக்கை தற்போது வரைக்குமே 5208 ஆக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மீட்பு பணிகள் இப்பவுமே தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் இடிபாடுகளிலிருந்து மேலும் உடல்கள் வந்து மீட்கப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை இன்னுமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட அந்த மீட்பு பணியில் உள்ள அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16,700 அதிகமானோர் வந்து இதனால் காயமடைந்திருக்கின்றார்களாம். 18,000 மேற்பட்ட வீடுகள் வந்து இழந்திருக்கிறார்களாம். அது மட்டுமில்லாமல் 650,000 மேற்பட்டோர் வந்து மனிதாபிமான உதவியை வந்து நாடி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்று பார்க்கும்போது பல மருத்துவமனைகள் வந்து சேதமடைந்திருக்கின்றதாம். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்றும், இதனால் ஐநா அமைப்பு மற்றும் சர்வதேச நிவாரண அமைப்புகள் வந்து உணவு, குடிநீர், மருத்துவ உதவி மற்றும் தற்காலிக தங்குமிடங்களை வழங்கும் பணிகளை வந்து இப்போ வரைக்குமே தீவிரப்படுத்தி இருக்கிறார்களாம். என்ற கிட்டத்தட்ட 20-25 நாட்களை கடந்த நிலையிலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து இன்னுமே மீண்டு வர முடியாமல் வெனிசுலா இருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. நேரம் 10:30 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் உப்புள பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
7: 416-461-6401.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
9: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கன்றைய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: என்னம்மா கண்ணு

0: கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: 10:43 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு அரிதான ஒரு மருத்துவ ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா மருத்துவர்கள் வந்து பகிர்ந்திருக்கின்றார்கள். அதாவது ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் வந்து மிகவும் அரிதான ஒரு மருத்துவ நிகழ்வாக ஒரே கருமுட்டையிலிருந்து உருவான ஒரே மாதிரியான 4 பெண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்கின்றார்களாம். இது மருத்துவர்கள் வந்து இதை வந்து உலகிலேயே மிகவும் அரிதான பிறப்புகளில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 குழந்தைகளும் ஒரே பிளசண்டாவை வந்து, அதாவது சிங்கிள் பிளசண்டாவை வந்து பகிர்ந்து கொண்டதுடன் ஒரே கருமுட்டையை 4 பிரிந்ததால் உருவாகி இருக்கிறார்கள் அப்படின்னும், இது போன்ற கற்பமானது சுமார் 1.5 கோடியில் ஒரு முறைதானாம். அதாவது 1.5 கோடியில் ஒரு முறை மட்டுமே நிகழும் அப்படின்னும், இது ஆஸ்திரேலியாவில் பதிவான முதல் இயற்கையான நிகழ்வாக இருக்கலாம் அப்படின்ட்டும் ஆஸ்திரேலியா மருத்துவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. தற்பொழுது அந்த 4 குழந்தைகளுமே வந்து புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, அதாவது NICU சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார்களாம். தாயும் குழந்தைகளும் மிகவும் நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா மருத்துவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக இந்த விடயத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். 10:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள் மனோ 647-980-4779 647-980-4779
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத் இங்கிலீஷ் பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள் எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள் கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன 416-726-4417
5: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
6: என்ன யோசின
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
8: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
10: 102.7

11:06 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 21 டிகிரி செல்சியஸ் 18 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மாலை வேளையில் 24 டிகிரி செல்சியஸ் 27 உணரப்போகின்றோம். இன்றைய பொழுது ஒரு மழைக்குரிய பொழுதாகவே வெயிலுக்குரிய ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. நாளைய பொழுதுதான் ஒரு மழைக்குரிய பொழுதாக இருக்கப் போகின்றது. அதாவது இன்று நள்ளிரவுக்கே ஆரம்பிக்கின்ற மழையானது தொடர்ந்தும் நாளை முழுவதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளை கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு தரவுகள் கூறுகின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. புதன்கிழமையும் ஒரு சூரிய வெளிச்சத்திற்குரிய ஒரு நாளாகவே இருக்கின்றது. அதிகூடிய வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் eastfm.ca ஊடாக உலகத்தில் எங்கே இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கற்று ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக eastfm தமிழ், யூடியூப் ஊடாக eastfm 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 11:07 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: It's time to Toyota at Brimal Toyota. சம்மர் சேவிங்ஸ் இவன் ஜூலை 16 தொடக்கம் 20 வரை. ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன் 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
4: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408-0.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 6457-0651. Some conditions may apply.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: It is the same English, East FM, 102.7.

பதினொரு மணி 20 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கோங்கோ நாட்டில் வந்து எபோலா பரவல் மிகவும் தீவிரமடைந்து வர நிலையில் கடந்த 21 நாட்களுக்குள் காங்கோவிற்கு சென்று திரும்பிய வெளிநாட்டு குடிமக்கள் வந்து கனடாவிற்குள் நுழைவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த தடை வந்து இப்போதிலிருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்று ஜூலை மாதம் 20 திகதி இரவு 11:59 மணி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கெனடிய குடிமக்களுக்கும் மற்றும் நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கும் இந்த தடை வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எந்த விதமான தடைக்குமே உட்பட மாட்டார்கள் அப்படின்னு. அவர்களுக்கு எல்லையிலேயே சுகாதார பரிசோதனைகள் மற்றும் தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் இந்த தடை அப்படின்னா, வெளிநாட்டு குடிமக்கள் எபோலாவுக்கு காங்கோவுக்கு சென்று வெளிநாட்டு குடிமக்கள் கனடாவிற்குள் நுழையும் போது அவர்களுக்கு தான் இவ்வாறான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த புதிய கட்டுப்பாடுகள் August 29 திகதி வரைக்குமே அமுலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்று இரவு July 20 திகதி இரவு 11:59 ஆரம்பிக்கின்ற இந்த கட்டுப்பாடு வருகின்ற August 29 திகதி வரைக்குமே அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, காங்கோவில் வந்து தற்பொழுது 2181 எபோலா பாதிப்புகள் வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னும், அதில் 864 உயிரிழப்புகளும் கூட பதிவாகியிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஆனால் கனடாவில் வந்து எபோலா பரவுற அபாயம் குறைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து தெரிவித்தாலும் கூட, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் இந்த முடிவை வந்து எடுக்கின்றோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கின்றார்கள். நேரம் 11:22 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:27 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தென் அமெரிக்க நாடான காயானால வந்து பயணிகள் படகு வந்து கவிழ்ந்திருக்குதாம். இதில் குறைந்தது 66 பேர் வந்து மாயமாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது எம்வி பெரிமா என்ற படகு தலைநகர் ஜார்ஜ் டவுனில் இருந்து போர்ட் காய்டுமா நோக்கி 116 பயணிகள் மற்றும் 17 பணியாளர்கள் என மொத்தம் 133 பேருடன் வந்து சென்றபோது தான் இது வந்து கவிழ்ந்திருக்கு அப்படின்னு. இது சனிக்கிழமை நள்ளிரவு வந்து கடலில் கவிழ்ந்திருக்குதான். இந்த ஆரம்பகட்ட தகவலில் படி பெரிய அலை வந்து தாக்கியதால் தான் இந்த படகு வந்து நிலைத்தடுமாறி கவிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து சந்தேகிக்கின்றார்களாம். இதுவரைக்கும் பார்க்கும் பொழுது 67 பேரும் அவர்களின் 15 குழந்தைகளும் தான் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார்களாம். அப்படி இருந்தாலும் கூட ஹெலிகாப்டர், விமானங்கள், கடலோர காவல்படை மற்றும் மீன்பிடி படகுகள் இணைந்து விரிவான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை வந்து தொடர்ந்துமே மேற்கொண்டு வருகிறார்களாம். விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத குறித்து அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தி கொண்டே வந்தாலும் கூட இதுவரைக்குமே அதுக்கு சரியான விளக்கங்களோ காரணங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிதான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரம் 11:29 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-0-2.
3: ஸ்காப்ரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் ஃபீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம் வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா தோசை மட்டன் பட்டர் சிக்கன் ரோல் சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன் மட்டன் பீஃப் கொத்துரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோ அவென்யூ யூனிட் 28 6476565690.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
3: 416-900-4599.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

11 மணி 42 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஜப்பானில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தாங்க. அந்த ஆய்விட தகவலை வந்து அவர்கள் மிகவும் ஆச்சரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்று பார்க்கும் பொழுது, குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதா அல்லது பவுடர் பால் அதாவது ஃபார்முலா மில்க் கொடுப்பது சிறந்ததா அப்படின்ற ஒரு விவாதம் வந்து எப்பவுமே எல்லா இடமுமே இருக்கிற ஒரு விடயம்தான். ஆனால் தற்பொழுது ஜப்பானில் வந்து ஒரு புதிய ஆய்வு வந்து ஆச்சரியமான தகவலை வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சுமார் 82,000 அதிகமான தாய் மற்றும் குழந்தை ஜோடிகளை வந்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதில் வந்து பிறந்த முதல் 6 மாதங்கள் முழுவதுமே தாய்ப்பால் குடித்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு வயதில் தூக்க குறைபாடு ஏற்படுற வாய்ப்பு வந்து 23% குறைவாக இருப்பதாக அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். இந்த தாய்ப்பாலும் பால் பவுடரும் சேர்ந்து குடிக்கிற குழந்தைகளுக்கும் இது போன்ற நன்மை காணப்பட்டதாகவே ஆய்வில் தெரிவித்தாலும் கூட, இந்த தனியாக தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகளுக்கு வந்து மிகவும் பல விடயங்கள் நன்மையாக இருக்குது உடலில் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முடிவு வந்து தங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்டா பொதுவாகவே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நன்மையா அப்படின்ட்டு 2 விவாதங்கள் இருக்குமாம். ஆனால் தற்பொழுது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு இருக்கும் அதே அளவு எனர்ஜியும் தாய்ப்பாலும் ஃபார்முலா மில்க்கும் குடிக்கிற குழந்தைக்கும் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆய்வில் வந்து கூறியிருக்கின்றார்களாம். அப்படி இருந்தாலும் கூட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 6 மாதம் வந்து குழந்தை வந்து தாய்ப்பால் மட்டுமே குடிப்பது தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லி அவங்களோட ஆய்வை வந்து நிறைவு செய்திருக்கிறார்கள். நேரம் 11 மணி 44 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:49 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் நாங்கள் நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் வாட்ஸ்அப் டொரண்டோவில் நீரஜா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: Primal Toyota. Toyota Vahana Vitpanayil Pala Varada Anubhuvam Vaindha Chitra Silvanathan Ippoludu Scarboroughville Ungal Karigilulla Primal Toyota Vil Paniyattukindrar.
6: This is Chitra Silvanathan from Primal Toyota. Ungalukaga Kaathukondirukiren. Vaango Paakalam.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதம் மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம்.

12:08 இஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95, செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால்தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 8.95, புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் ஃபிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் 8.95, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. சரி, அப்படி நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் ஃபீஃபான்னு சொல்லி அந்த ஃபீஃபா ஃபீவர் ஒரு நிறைவு பெற்ற ஒரு நிகழ்வாக நம்பத்தான் முடியலை. என்ன ஒரு ஒட்டுக்குள்ளோண்டு சொந்த பந்தமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து 1.5 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அதிகமான நாட்கள் இந்த ஃபீஃபா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் உண்டையில் போட்டியோ போட்டியோன்னு நடைபெற்று

ஒரு அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஸ்பெயின் வந்து வெற்றி பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையில் நாங்கள் இப்போ சிட்டியில் அப்படியே வந்து லேண்ட் ஆகணும்னு சொன்னால், சிட்டி ஆஃப் டொரண்டோ இந்த ரெயின் பேரல்ஸ் தொடர்பாக என்னென்னு சொன்னால், ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு அறிவித்தல் ஒன்று வந்து ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே வந்து இந்த பேரல்ஸ் எல்லாம் விட்டு தீர்ந்து விட்டேன்னு, அதுக்கு பிறகு ஏராளமானோர் வந்து இதற்கான தங்களுடைய இன்ட்ரெஸ்டை காட்டியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் இதற்கென்று ஒரு தனி ஒரு பட்ஜெட்டில் வந்து ஒரு தொகையை வந்து சிட்டி ஒதுக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மே ஆலிவியா சாவ் அவர்கள் கூட கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது மிக விரைவாகவே உங்களுக்காக அடுத்த செட் வந்து July 23 இன்றைக்கு 20ஆம் தேதி, அதே போன்று இந்த ஒரு 3 நாட்களில் July 23 2 மணிக்கு இந்த ரெயின் பேரல்ஸை வந்து நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ள முடியும், அதற்கான சான்ஸ் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது சிட்டி. toronto.ca/rainbarrels அப்படின்னு போனீங்கன்னா டொரண்டோவிலே வீடு வைத்திருப்பவர்கள் அல்லது டொரண்டோவில் வசிப்பவர்கள் உங்களுக்கான பேரல்ஸை வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணி கொள்ள முடியும் அல்லது வாங்கி கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி சிட்டி தெரிவித்திருக்கின்றது. டிராபிக் தொடர்பாக இன்னும் பல செய்திகள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:10 இந்த செய்தி எப்போ வரும் என்று கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த பாட்டு.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989 Some conditions may apply.
2: ஸ்காபரோவில் சரவணபவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
3: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto மாபெரும் இன்னிசை இரவு டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள் அனிருத் XV Tour in Toronto எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7
4: BSRV Medical and Dental Office Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பிரேசஸ் கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 சேவை BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East Unit 6A Scarborough
5: 416-649-6388 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம் கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வர இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம் TVS Cargo மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM

12:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ஜே ஜே என்ற மாதிரி எங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் இருக்கின்ற எலிஜிபிளான குடும்பங்களுக்கு சைல்டு பெனிஃபிட் என்ற நாள் அரசாங்கத்தினால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டான்னு வைப்பிடப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிகளில் இந்த சைல்டு பெனிஃபிட் வந்து வருவது தெரிந்த விஷயம். ஆனால் அது வீக்கெண்டில் வந்ததுன்னா பின்னுக்கெல்லாம் வராது, முட்கூட்டியே போட்டு விடுவார்கள். ஆனால் இந்த 20ஆம் தேதி வந்து ஒரு வீக் டே மண்டேல வந்ததால் அது சரியாக இன்றைய நாள் வந்திருக்கும். ஆகவே பேங்கை வந்து செக் பண்ணி பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ள முடியும். சரி, விரைவிலேயே வந்து நாங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் எப்பப்போ இந்த கொடுப்பனவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதையும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கும். சரி, ஆன்டாரியோ ட்ரில்லியம் பெனிஃபிட் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை இருக்கின்றது. அதே போன்று கனடா சைல்டு பெனிஃபிட் வந்து 20ஆம் தேதி வருகின்ற, அதாவது ஆகஸ்ட் 20 வரப்போகிறது. அடுத்தது வந்து கனடா டிசேபிலிட்டி பெனிஃபிட், இதுவும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வருமா. அதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருப்பவர்களுக்கு ஃபேமிலி பெனிஃபிட் வந்து ஆகஸ்ட் 20 வரும். அதே போன்று ஆன்டாரியோ சைல்டு பெனிஃபிட்டும் ஆகஸ்ட் 20ஆம் தேதியில் வைப்பிலிடப்படும். அதே போன்று கனடா பென்ஷன் பிளானை பொறுத்தளவிலே அது ஆகஸ்ட் 27ஆம் தேதி வைப்பிலிடப்படும். ஆகஸ்ட் 27 ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி அந்த கொடுப்பனவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெட்டீரன் டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்கும் எலிஜிபிளான அந்த ஃபேமிலிஸுக்கு என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ காட்டுத்தீ புகை தொடர்பாக கனடாவிற்கு புதிய வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு கடுமையாக சாடியுள்ளார். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அமெரிக்கா தீயணைப்பு விமானங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை அனுப்பி உதவலாம் என தெரிவித்ததுடன், கடந்த ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா காட்டுத்தீ மற்றும் ஜோர்ஜியா மாநில புயல் பாதிப்புகளின் போது ஆண்டாரியோ உதவி வழங்கியதையும் டக் ஃபோர்டு நினைவூட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றபோது சிறுவர்கள் இருவருடைய எண்புக்கூடுகள் உட்பட 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 22ஆம் தேதி செம்மணியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல்மட்ட குழுவினர் வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்தியாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் உயிரிழப்பு ஏற்பட்டு வந்தது. டெங்குவிற்கு இதுவரை எந்த தடுப்பூசியும் இல்லாமல் இருந்தது. இந்த தடுப்பூசி 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு செலுத்தப்படும். இதற்கு முன்னர் டெங்கு ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தடுப்பூசியை முந்தைய பரிசோதனையின்றி பயன்படுத்தலாம் என இந்திய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்புகள் தொடர்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. தம் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் போதிலும் மத்தியஸ்தர்கள் ஊடாக விவரங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். போர் அல்லது ராஜதந்திரமாகிய இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தினை ஈரான் நிராகரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: East FM Tamil, Seidigal.

0: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: ஒருமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: Everything you like, everything you need is found only here.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 5086 5088 9552 4165088 9552 IP Gold House திருமணம் பூப்பணித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது முதலீட்டு சொத்து வாங்குவது உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC க்கு மாற்றுவது. உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது. கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அப
2: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: ஸ்காபரோவில்
1: அகரம் சில்க்,
3: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
1: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
1: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
1: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

12:47 மிஸ்டர் ஃபெம்மோட ஹவர்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இன்ஃப்ளேஷன் ரேட் தொடர்பாக இன்றைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தன்னுடைய மாதாந்த இந்த தகவலை தந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கையில் ஜூன் மாதத்திலே இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கொஞ்சம் தணிந்திருந்தது, குறைவடைந்திருந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அதாவது 2.8% இருந்திருக்கின்றதாம் பணவீக்க வீதம். ஏனென்று சொன்னால் மே மாதத்திலே ஒரு பெரிய ஒரு உயர்வு இருந்தது, கேஸ் விலை வந்து உயர்ந்ததன் அடிப்படையிலே 3.2% மே மாதத்தில் இன்ஃபிளேஷன் ரேட் இருந்திருக்கின்றது. அதிலிருந்து 0.4% குறைவடைந்து ஜூன் மாதம் 2.8% இருந்திருக்கிறது. இதற்கு பிரதான பங்கு வகிக்கின்றது இந்த கேஸ் பிரைஸ் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதை விட்டு பார்க்கையில், அதாவது கேஸ் பிரைஸை விட்டு பார்த்தால் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அன்சேஞ்சாகத்தான் இருந்திருக்குமாம், 2.2% இன்ஃபிளேஷன் ரேட் அப்படி என்று சொல்லியும் ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இந்த எரிபொருள் விலை குறைவடைந்ததன் அடிப்படையிலே ஜூன் மாதம் 2.8% இருந்திருக்கின்றது. அது ஒரு நல்ல விடயம்தான். சரி, அப்படியே பார்க்கலாம். இன்று தொடக்கம் என்று சொல்லி சில மாற்றங்கள் வருகின்றன. இதில் குறிப்பாக வந்து டொரண்டோ பகுதியில் நீங்கள் பயணம் செய்பவர்கள் எப்போதும் அவதானமாக இருக்க வேண்டும். எப்பவும் பயணம் செய்பவர்கள் வீதியில் இறங்கிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய மற்றவர்களுடைய பாதுகாப்பில் அதிக அக்கறை எடுத்து வாகனங்களை செலுத்த வேண்டும் நடப்பவர்கள், வாகன ஓட்டிகள் எல்லோரும். இப்போ பார்த்தீங்க என்று சொன்னால் இதையொட்டித்தான் இப்போது டிடிசி வந்து ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. இன்று தொடக்கம் ஒரு 9 கேமரா பைலட் ப்ரோக்ராம் வந்து தாங்கள் கொண்டு வருகின்றோம். இது வந்து ஸ்ட்ரீட் காஸ்ல வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. ஏன் அப்படி என்று சொன்னால், இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து மக்கள் வந்து ஏறுவதற்கு இறங்குவதற்கு அந்த கர்ப் சைடு அந்த டோர் வந்து திறந்திருக்கும் போதே அதை கேர்லெஸாக மக்கள் சும்மா எதையுமே யோசிக்காமல் கடந்து செல்கின்றார்கள். இதனால கடந்த 10 2014 24 வரையில் பார்க்கையில் 141 பீப்புள் வந்து இப்படி இந்த வாகனங்களினால் மோதுண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தாங்கள் இப்போது இன்று தொடக்கம் 9 காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு 4 டிடிசி ஸ்ட்ரீட் காஸில் நாங்கள் கேமராஸை வந்து புதிய டெக்னாலஜியோடு வைத்திருக்கின்றோம். இது வந்து பிசிஏ பேஸ்டாக கொண்ட கேட் கீப்பர் சிஸ்டத்தின் ஊடாக இந்த கேமராஸ் வந்து பெறப்பட்டு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கின்றதாம். 5 மிக்ஸ் டிராபிக் ரூட்ஸில் இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. குறிப்பாக இந்த 4 ஸ்ட்ரீட் காசும் அவை என்று சொல்லி பார்த்தால் 501 குயின், 506 கால்டன், 504 கிங், 511 பாத்தஸ்ட், 505 டாண்டாஸ். இந்த ஸ்ட்ரீட் காஸில் தான் இந்த கேமராஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆன்டாரியோவினுடைய ஹைவே டிராஃபிக் ஆக்டின் கீழ் வாகன ஓட்டிகள், சைக்கிளிஸ்ட், இ பைக் ரைடர்ஸ், ஸ்கூட்டர் யூசர்ஸ் போன்றோர் இந்த ஸ்ட்ரீட் கார் டோர் வந்து ஓப்பன் பண்ணி இருக்கும்போது எப்போதுமே நீங்கள் அதை மதித்து நடக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுத்தான் நீங்கள் பொறுத்திருந்து தான் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஃபைன் வந்து 183 $25 வரை இருக்கலாம். அதோடு 3 டெமெரிட் பாயிண்டும் இருக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பகுதியில் செல்பவர்கள் அதிக அக்கறை எடுத்து இந்த ஸ்ட்ரீட் காசையும் நீங்கள் பாஸ் பண்ணி செல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது வந்து இந்த டோர் வந்து திறந்திருக்கும் போது 12:51 ஒரு மணியை நோக்கி நாங்கள் செல்ல போகிறோம். வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சமர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட்.

நேரம் சரியாக 1 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரான்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். மொபைல் டிவைசஸ் ஊடாக அல்லது இருக்கவே இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் .ca உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு. அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 418-242-1212 அல்லது மின்னஞ்சல் கூட இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படி வந்து வெளியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம். வானிலை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்த்தால் 23 இப்போது உயர்வடைந்திருக்கின்றது. மற்றும் உள்ளதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த அழகான திங்கட்கிழமையாகத்தான் இன்றைய நாளும் இருக்கின்றது. அதே போன்று 26 என்ற அதிகூடிய வெப்பநிலை, ஒரு 5 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலை எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நாளைக்கு 25 அதிகூடிய வெப்பநிலை, 90% மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏர் குவாலிட்டி எல்லாம் நன்றாகத்தான் இருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் எந்த மாற்றமும் இல்லை. அதை கூட நல்லா தான் இருக்கக்கூடாமல் இருக்கிற வரைக்கும் கூட நல்லா தான் இருக்கு. சரி, எரிபொருள் விலை எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை நள்ளிரவுக்கு பின்னர்.

அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாளைக்கு வந்து மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது வந்து காலையிலிருந்து நண்பகல் வரையில் பார்க்கையில் இடி முழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியும், அதற்கு பின்னர் மாலை வேளையிலே நீங்கள் ஒரு 15 மில்லிமீட்டர் அளவிலான மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே எங்களுடைய ஆண்டாரியோவினுடைய நொதர்ன் பக்கத்திலே, வடக்கு பக்கத்திலே கிட்டத்தட்ட 1800 மக்கள் வந்து தங்களுடைய கம்யூனிட்டிஸில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே காட்டுத்தீக்கள் இருக்கின்றன என்று சொல்லி தெரியும். இதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட 200 காட்டுத்தீக்கள் வந்து அந்த பகுதியில் இறங்குகின்றன. ஆகவே தான் அந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தண்டபி, ட்ரோனோ, சட்பேரி, நயாகரா போன்ற இடங்களுக்கெல்லாம் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:05. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். டிராஃபிக் அலர்ட் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஈஸ்ட் பவுண்ட் லேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லேக் ஷோ புளோவார்டில் ஆண்டாரியோ டிரைவுக்கும் ஸ்ட்ராச்சன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதி, இது வந்து வீதிகள் வந்து குறைக்கப்படுகின்றன அப்படி என்று. இது எப்போது என்று சொன்னால் July 22 மற்றும் 31 தேதிகளில் மாலை 5 மணியிலிருந்து அதிகாலை 1 மணி வரையில் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ரைட் லேன் வந்து ஈவெண்ட் பிக்கப் மற்றும் ட்ராப் ஆஃபுக்காக வந்து ஒதுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த ரைட் லேனில் யாரும் வாகனங்கள் வேறு தேவைகளுக்காக ஒட்டி செல்ல முடியாது. இது வந்து ஒன்லி இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது அதனுடைய பிக்கப் மற்றும் ட்ராப் ஆஃப் ஆக்சஸுக்காக மாத்திரம்தான் இருக்க போகின்றதான். இது July 22 மற்றும் 31 தேதிகளில் மாலை 5 மணியிலிருந்து அதிகாலை 1 மணி வரையில் லேக் ஷோ புளோவார்ட், இது ஆண்டாரியோ டிரைவுக்கும் ஸ்ட்ராச்சன் அவென்யூக்கும் இடைப்பட்ட பகுதி. 1:06 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 Steel Avenue East, Markham Meadowvil. தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
9: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்பில் இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074-8074.
5: பாட்டுக்கு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 17 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றிலிருந்து இன்னும் ஒரு மாற்றம், அதாவது இது ஃபாரின் நேஷனல்ஸுக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடா வந்து இன்று நள்ளிரவுக்கு முன்னர், அதாவது 11:59 PM இருந்து என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொன்னால், கடந்த 21 நாட்களில் யாராவது வெளிநாட்டு பிரஜைகள், நீங்கள் காங்கோ குடியரசுக்கு சென்று வந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கனடாவுக்குள் வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் அப்படி என்று சொல்லி அந்த நடைமுறையை கொண்டு வர இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த இபோலா என்று சொல்லப்படுகின்ற அந்த அபாயமான ஒரு நோய், இது வந்து பரவுவதையும் தடுப்பதையும், கனடாவுக்குள் நுழைவதையும் பரவுவதையும் தடுப்பதற்கான தங்களுடைய நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த விடயம் இன்று முதல் வருகின்றது அப்படி என்று சொல்லி பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கனடா தெரிவித்திருக்கின்றது. இதுதான் இன்று இரவு 11:59 முதல் நடைமுறைக்கு வருகின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் காங்கோ குடியரசில் இருந்து அங்கு சென்றவர்கள், நீங்கள் வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கும் பட்சத்தில் கனடாவிற்கு வரும் விமானங்களில் ஏற அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக வர்த்தகம் மற்றும் தனியார் விமான நிறுவனங்களுக்கும் இது தொடர்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைமுறை என்பது ஆகஸ்ட் மாதம் 29 வரை அமுலில் இருக்கும் அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நடைமுறைக்கு வர இருக்கின்ற இந்த ரூல், அதே போன்று கடந்த மே மாதத்தில் கொண்டு வரப்பட்ட ரூல், இதெல்லாமே வந்து ஆகஸ்ட் 29 வரைக்கும் இருக்க போகிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான். 1:19 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த எபோலாவை பொறுத்தளவிலே இதுவரையில் 2181 கேசஸ் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கின்றனவாம். அதே போன்று 864 உயிரிழப்புகளும் இதன் காரணமாக பதியப்பட்டிருக்கின்றன சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உலகம் முழுவதும் 1:20

0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், கனடா பிரதமர் மார்க் கானி மற்றும் மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷெயின்பாம் ஆகியோர் உலக கிண்ண கால்பந்து இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டிருந்த போது நியூஜெர்சி வான்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்த பல சிறிய விமானங்களை நொராட் போர் விமானங்கள் இடைமறித்துள்ளன. தற்காலிக பறக்கும் தடையை மீறி குறைந்தது 10 விமானங்களில் 3 விமானங்களை அமெரிக்க F-16 போர் விமானங்கள் நேரடியாக இடைமறித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகளின் கவனத்தை ஈர்க்க எச்சரிக்கை ஒலிக்குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக நொராட் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக தடை செய்யப்பட்ட வான்பரப்புக்கு வெளியே வழிநடத்தப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி எனப்படும் கரப்பான் பூஜி இயக்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டுமென அவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி இயக்கத்தினர் இன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை கலைக்க போலீசார் முயற்சி செய்ததில் பதற்ற நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் 59வது பிரதமராக ஆளும் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆண்டி பெர்ன்ஹாம் இன்று பதவியேற்றுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானியாவின் 4வது பிரதமராகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 6வது பிரதமராகவும் இவர் பதவியேற்றுள்ளார். வாழ்க்கை செலவு நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களிற்கு அதிக நிம்மதியை தமது அரசு வழங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESKலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 45 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த குழந்தைகள் தொடர்பான ஒரு செய்திதான் இந்த பச்சிளம் குழந்தைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த பால் தொடர்பாக அதற்கும் தூக்கத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தம் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முடிவுகளை கூறியிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு புதிய ஸ்டடி ஜப்பானீஸ் ரிசர்ச்சர்ஸினால் செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொயோமா அவர்கள் தான் இந்த ஆய்வினை செய்து அது தொடர்பான விடயங்களை ஜப்பான் என்வாயன்மெண்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஸ்டடி அதனூடாக இவர்கள் 82,918 தாய்மார்களிடம் இந்த சேவையை நடத்தியிருக்கிறார்கள். குழந்தைகளுடைய தூக்க பழக்கம் தொடர்பாகத்தான் இந்த ஆராய்ச்சி இருந்திருக்கின்றது. அந்த கட்டுரை முடிவு தான் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் இதில் மார்ச் 31 வெளியானது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. என்ன விடயம் என்று சொன்னால், பொதுவாக நினைப்பார்கள் இந்த தாய்ப்பால் வந்து கொஞ்சம் சில வழிகளில் வந்து வயிற்றை நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் இந்த ஃபோமியூலா என்பது நிறைய விடயங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு திக்க வர இருக்கும். இதனால் வந்து இந்த ஃபோமியூலா குடிக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏதோ மந்த நிலை மாறி கொஞ்சம் கூட நேரம் தூங்குவாங்களோ அப்படின்னு சொல்லித்தான் பொதுவாக நினைப்பார்கள். அப்படித்தானும் இந்த ரிசர்ச்சை செய்த முதன்மை ஆத்தர் வந்து நினைத்திருக்கின்றார். இவர் தான் ப்ரொஃபஷனலி வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கின்ற ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். யூரி என்கின்ற அந்த டாக்டர் இவரிடம் வந்து அடிக்கடி தாய்மார் கேட்பார்களாம், இந்த ஃபோமிலா கொடுக்கிறது நல்லதா டாக்டர், அல்லது தாய்ப்பால் கொடுக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லி. பொதுவாக தெரியும் தாய்ப்பால் கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்லி, இருந்தாலும் பொதுவாக இந்த ஃபோமிலா கொடுக்கும்போது கூட நிறம் குழந்தைகள் படுக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கலாம் தூங்குவார்கள்னு சொல்லி. ஆனால் தான் கூட அப்படித்தான் நினைத்திருந்தேன். இந்த ஆராய்ச்சியை வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இப்படி கேட்டதன் அடிப்படையிலே தன்னுடைய 2-3 சகாக்களோடு இணைந்து ஜப்பானில் இந்த ஸ்டடியை தொடங்கியிருந்தோம். இதில் வந்து ஆச்சரியம் தரத்தக்க விட ஒரு விஷயம் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், உண்மையில் அந்த முதல் 6 மாதங்கள் தாய்ப்பால் மட்டும் எடுத்துக்கொண்ட குழந்தைகள் ஃபோமியூலா மட்டும் எடுத்துக்கொண்ட குழந்தைகளை விட அதிக நேரம் தூங்கியிருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த தாய்ப்பால் மட்டும் அருந்திய குழந்தைகள் அவர்களுக்கான அந்த தூக்கமின்மை ஏற்படுகின்ற அபாயம் என்பது 8.8% குறைவாக இருந்ததாம். அதே போன்று ஃபோமியூலா மட்டும் அருந்துகின்ற குழந்தைகளுக்கான அந்த குறைவான தூக்கம் ஏற்படுகின்ற அபாயம் 12.2% அதிகமாக இருந்ததும் இந்த ஆய்வில் வந்து கண்டறியப்பட்டது. இது வந்து தனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்று சொல்லி இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து கூறியிருக்கின்றார். முதல் 6 மாதங்களில் குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு தாய்ப்பால் கொடுக்கப்பட்டதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு போதுமான தூக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லித்தான் இந்த ஆய்வு முடிவு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தேசிய தூக்க அறக்கட்டளையினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே பார்க்கையில் ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு வந்து 11 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கும் போது அவர்களுக்கு போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கருதப்படுகின்றதாம். இந்த நிலையில தான் இப்படி முதல் 6 மாதங்களில் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போது அல்லது முடிந்தவரை அதிகமாக கொடுக்கும்போது குழந்தைகள் அதிக நேரம் தூங்குவதற்கு அது உதவி புரியும்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு இதில் இன்னொரு காரணமும் கூறப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், தாய்ப்பாலில் வந்து மெலட்டோனினுடைய அளவு வந்து மெலட்டோனின் இருக்கின்றது. இது வந்து குழந்தைகள் தூக்க தரத்தை வந்து ஊக்குவிக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, வாங்க வாங்க தூங்கலாம்ன்ற மாதிரி இந்த மெலட்டோனின் அந்த வேலையை செய்யும் பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல சிறுவர்களுக்கும். சிறுவர்களில் பார்க்கையில் அவங்களோட உடலுக்கு தேவையான அளவுக்கு மெலட்டோனின் இல்லாமல் குறைந்த அளவு தான் சுரக்குதாம். ஆனால் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இந்த மெலட்டோனின் அந்த அளவை வந்து ஈடு செய்து இந்த குட்டீஸை வந்து போதுமான அளவு தூக்கத்தை பெறுவதற்கு இது உதவுது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தாய்ப்பாலில் வந்து டிரிப்டோபான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அமினோ அமிலமும் இருக்கின்றது என்று சொல்லி இதுவும் இந்த மெலட்டோனின் உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்கு உதவுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த போதுமான மெலட்டோனின் கிடைப்பதன் மூலம் குழந்தைகள் தூங்குகின்றார்கள் அதிகளவு அப்படின்னு சொல்லி இவர் கூறியிருக்கின்றார் இந்த ஆராய்ச்சி முடிவை. 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.

இரண்டு மணி இரண்டு நிமிடம் என்று முடிஞ்ச நேரம் அடுத்த மனத்தியாளத்துக்குள்ளும் நாங்கள் வந்திருக்கின்றோம். சரி, இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது வெப்பநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 24 ஆக உயர்வடைந்திருக்கின்றது. சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கின்றது. 4 மணிக்கு பின்னர் கொஞ்சம் கிளவுடியாகவும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இன்றைக்கும் 26 தான் அதிகூடிய வெப்பநிலை. நாளைக்கும் இப்பொழுது 26 அதிகூடிய வெப்பநிலைன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மழைக்கான வாய்ப்பும் நாளைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பொறுத்தளவிலே நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது, அல்லது ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக அல்லாவிட்டால் eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் July 22 தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். அப்படியே வந்து உங்களை மாற்று பாதைகளை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஓபிபியினர் கூறியிருக்கின்றார்கள். இது எந்த பகுதியில் என்று சொன்னால், ஹைவே 401 கிளாரிங்டன் ஆண்டாரியோவினுடைய ஒரு பகுதி தான். இந்த வாகன விபத்துன்னு இது என்ன நடைபெற்றிருக்குன்னு சொன்னால், இந்த டயர் எல்லாம் கலண்டு பறந்திருக்கிறது. இது என்னவோ, ஒரு வாகனம் வந்து ஈஸ்ட்பவுண்ட் லேனில் தான் சென்று கொண்டு இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த டயர்ஸ், அந்த வாகனத்தினுடைய டயர் 2 பறந்து வெஸ்ட் பவுண்டை நோக்கி சென்றிருக்கின்றது. இது ஒரு காலை 11:30 அளவிலேயே இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது 2 வந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பறந்து சென்ற டயர் இவ்வளவு வேகமாக சென்றிருக்கும் என்று சொல்லி தெரியும். அதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு இந்த ஆபத்து இருக்கின்றது. சீரியஸான ஆனால் மைனர் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 2 இப்படி இந்த எஸ்யூவியில் இருந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த டயர்ஸ் வந்து விண்ட்ஷீல்டு, அந்த எஸ்யூவினுடைய விண்ட்ஷீல்டை வந்து கிட்டத்தட்ட முழுதாக உடைத்திருக்கின்றது அப்படி என்று சொல்லியும், அதனுடைய அந்த ரூஃபை, அதனுடைய ஒரு பகுதியை வந்து உடைத்திருக்கின்றதாம். இதன் காரணமாக ஈஸ்ட் பவுண்ட் லேன்ஸும் முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது அவை திறக்கப்பட்டிருக்கின்றனவாம். ஆனாலும்

வெஸ்ட் பவுண்ட் லேன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த க்ளோஸ் பண்ணப்பட்ட இருந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தால் கிளாரிங்டன் ஆண்டாரியோவிலி ஹைவே 401 நியூட்டன்வில் ரோடு அருகே தான் இது மூடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இப்போதும் இந்த பகுதி வந்து மூடப்பட்டிருக்கின்றது. ஈஸ்ட் பவுண்ட் திறக்கப்பட்டிருக்கிறது, வெஸ்ட் பவுண்ட் வந்து மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பகுதியில் செல்பவர்கள் மாற்று பாதைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஓபிபியினர் கேட்டிருக்கிறார்கள். அப்படி என்னங்க கிச்சனுக்கு போகலாமா? கிச்சனுக்கு போனீங்கன்னு சொன்னால் யாராவது பானசோனிக் ஃபிளாஷ் எக்ஸ்பிரஸ் டோஸ்ட் அவன் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் ஹெல்த் கனடா வந்து இப்போது மீளழித்தலை செய்திருக்கிறது. என்ன என்று சொன்னால் ஷாக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்க மாதிரி இல்லை, உண்மையில் அடிக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த விடயம். அதாவது இந்த ரிகாலை வந்து செய்திருக்கின்றது ஹெல்த் கனடா. ஆகவே இந்த பானசோனிக் ஃபிளாஷ் எக்ஸ்பிரஸ் டோஸ்டரை வந்து நீங்கள் யாராவது வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக அவற்றை நீங்கள் வாங்கிய இடத்திலேயே கொடுத்து ஃபுல் ரீஃபண்டை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. கனடாவை பொறுத்தளவிலே மாடல் நம்பர் NB G205 அப்படி என்று சொல்லியும், யூஎஸ்ஏ மாடல்ஸ் NB G200 அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பானசோனிக் பிராண்டினுடைய ஃப்ளாஷ் எக்ஸ்பிரஸ் டோஸ்ட் அவனை நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக ரிட்டர்ன் பண்ணிக்கொள்ளுங்கள், ஃபுல் ரீஃபண்டை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் எலக்ட்ரிக்கல் ஹசார்ட் இருக்கின்றது என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது ஹெல்த் கனடா. 2:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் பீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-321-6104.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளில் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
6: The station with the best music.
7: It's East FM. It's East

12:24 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. ஜூலை 20 ஜூலை 16 தொடர்பான பாடலை கேட்டிருக்கிறோம். பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம ஸ்பெஷல் திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்டா 7.95, செவ்வாய்க்கிழமை பிட்டு ராள்தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 8.95, புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் ஃபிளாட் நூடுல்ஸ் வித் பீன் ஸ்ப்ரவுட்ஸ் 8.95, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மேங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய்த்தோக்கு 8.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். எங்களோட பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த நல்லவர், வல்லவர், உலகத்துக்கே நல்லது செய்கிற அந்த நல்லவர், அவர் வந்து திண்ம திரவ பொருளுக்கெல்லாம் டாக்ஸை வஞ்சம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயு அதுக்கு கூட டாக்ஸை போடுவேன் அப்படி என்று சொல்லி மிரட்டுகின்ற ஒரு, அதாவது வரி போடுவேன் அப்படி என்று சொல்லி மிரட்டுகின்ற ஒரு நிலையில் கனடாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த காட்டு தீக்களினால் வருகின்ற புகையை வந்து அதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் சரியாக எடுக்காவிட்டால் நாங்கள் உங்களுக்கு அதிக டாக்ஸை போடுவோம், டெரிஃப் போட இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஆண்டாரியோ முதல்வர் ஃபோர்டு அவர்கள், இது ஒரு பஞ்ச் ஆஃப் ரபிஷ் அப்படி என்று சொல்லி, சரியான முட்டாள்தனமான ஒரு கதையாக இருக்கே அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய அண்டை நாடுகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும், நாங்கள் அப்படி உங்களுக்கெல்லாம் ஓடி வந்து உதவுறோமோ, அங்கே காட்டு தீ ஏற்பட்ட போது இப்படி வர வேண்டும் அப்படி, நீங்களும் வந்து உங்களுடைய எங்களுக்கு இப்படியெல்லாம் கதைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து இந்த புகையை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்களும் தீயணைப்பு படை வீரர்களை அனுப்பி உதவலாம் தானே அப்படி என்று சொல்லி ஒரு நியாயமான விடயத்தை தான் கூறியிருக்கின்றார். சரி, இது இப்படி இருக்க ஒரு புறம், அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதிலே இது ஒரு மிகப்பெரிய, எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படி என்று சொல்லி டொனோமி ஒலிவியாஜோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இருந்தாலும் இது தொடர்பான ஒரு ஃபினான்ஷியல் பிக்சர் வந்து சரியாக வெளியிடப்படுவதற்கு சில மாதங்களாவது எடுக்கும் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்ட அளவுக்குள்ளே தான் இந்த செலவினங்கள் இருந்ததா, அதை அதைவிட கூடியதா, குறைவாக இருந்ததா, எவ்வளவு வருமானம் வந்தது இப்படி என்று சொல்லி பல விடயங்களை சரியாக கணிப்பதற்கு வந்து பல மாதங்களாவது எடுக்கும் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோவை பொறுத்தளவிலே 6 போட்டிகள் இங்கே நடைபெற்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்களாம். அதே போன்று ஃபோர்டியோக்கில் இடம்பெற்ற ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவலில் அதிலே வந்து மேலதிகமாக ஒரு 3.5 லட்சம் அளவிலான மக்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நேத்தன் பிலிப்ஸ் கேர்ல பார்க்கையில் அதிலே மேலதிகமாக ஒரு 60,000 பேர் கலந்து கொண்டார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோ காட்டுத்தீ புகை தொடர்பாக கனடாவிற்கு புதிய வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு கடுமையாக சாடியுள்ளார். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அமெரிக்கா தீயணைப்பு விமானங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை அனுப்பி உதவலாம் என தெரிவித்ததுடன், கடந்த ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா காட்டுத்தீ மற்றும் ஜோர்ஜியா மாநில புயல் பாதிப்புகளின் போது ஆண்டாரியோ உதவி வழங்கியதையும் டக் ஃபோர்டு நினைவூட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்றபோது சிறுவர்கள் இருவருடைய எண்புக்கூடுகள் உட்பட 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 22ஆம் தேதி செம்மணியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல்மட்ட குழுவினர் வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட கியூடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசி இந்தியாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் உயிரிழப்பு ஏற்பட்டு வந்தது. டெங்குவிற்கு இதுவரை எந்த தடுப்பூசியும் இல்லாமல் இருந்தது. இந்த தடுப்பூசி 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு செலுத்தப்படும். இதற்கு முன்னர் டெங்கு ஏற்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தடுப்பூசியை முந்தைய பரிசோதனையின்றி பயன்படுத்தலாம் என இந்திய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்புகள் தொடர்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. தம் மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் போதிலும் மத்தியஸ்தர்கள் ஊடாக விவரங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி தெரிவித்துள்ளார். போர் அல்லது ராஜதந்திரம் ஆகிய இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தினை ஈரான் நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
1: East FM Tamil செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: East FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-8-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:45 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோ டொரண்டோ பப்ளிக் ஹெல்த்தினுடைய ஒரு பதிவினை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சமர் சீசனில் வந்து நாங்கள் எந்தெந்த விடயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி அண்மை காலங்களில் அந்த டிக் தொடர்பாக கூறப்பட்டு வருகின்றது. ஒரு சிறிய வகை உண்ணி இனம், இதனுடைய பாதிப்பும் அதிக அளவு உயர்வடைந்து வருகின்றது. முன்னர் வந்து ஒரு லைம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டிசீஸ் மட்டும்தான் பிரதானமாக இதனால் ஏற்பட்டது. இப்போது அதை தவிரவும் இன்னும் பல நோய்கள் வந்து இதன் காரணமாக ஏற்படுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, அது தொடர்பான பல விடயங்களை நீங்கள் தங்களுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லி இப்போது டொரண்டோ பப்ளிக் ஹெல்த் வந்து கூறியிருக்கின்றது. toronto.ca/lime அப்படி என்ன போனீங்கன்னா இது தொடர்பான பல விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டிக்ஸை வந்து நீங்கள் எப்படி அடையாளம் காணலாம், அது உங்களோட உடல்லையோ உடலில் இருக்கும் போது அதை வந்து நீங்கள் உடனடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை etick.ca அதற்கு அனுப்பி வைத்துக் கொள்ள முடியும். அந்த ரிசல்ட்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மாத்திரமல்ல, அப்படி உங்களோட உடலில் நீங்கள் அந்த டிக்கை கண்டிங்கன்னு சொன்னால் அதை எப்படி ரிமூவ் பண்ணுவது, என்னென்ன விடயங்கள் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம், அப்படி ப்ரிகாஷனும் தான் அதற்கு பின்னர் தேவைப்படுகின்ற விடயங்களும், இப்படி பல விடயங்களை நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. toronto.ca/lime அப்படி என்று போனீங்கன்னா அந்த விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2:47

2:51 இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நிரம்ப நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரோஷிதா.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
4: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
5: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
7: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
8: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
7: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
8: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
7: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
8: 416-293-7287
7: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
8: 416-461-6401.
9: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
10: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
11: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
11: பூவே பூவே பெண் பூவே,
10: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
11: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
12: நன்றி நீரஜா. நேரம் 3:01, 3 மணி தொடக்கம் 5 மணி வரை திசையெங்கும் கிளக்கோடு இணைந்திருக்க போறீங்க. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை என்னென்ன பார்த்துட்டு வந்துடலாம். டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வெயில் அகன்று அப்படியே வந்து கொஞ்சம் சில்லான ஒரு வெதரோடு நாங்கள் இருக்கோம். ஸோ டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் உள்ள நிலை 24 உள்ளது. இன்று மாலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் ஜி திரைப்படத்திலிருந்து. இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

பத்து நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்ஏ திசை எங்கும் கிழக்கு. அண்ட் ஃபிஃபா 2026 ஒரு பாதியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினாக்கு இடையில நடந்த போட்டியில் ஸ்பெயின் ஒரு கோல் இட்டு அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2026 ஆண்டுக்கான ஃபீஃபா உலகக்கிண கோப்பையை தன்வசமாக்கியிருந்தாங்க. இதில் பெரிதும் வந்து உற்று பார்க்கப்பட்ட ஒரு பிளேயராக லமின் யமால், அதாவது லக்ஷ்மி அம்மாள் அப்படின்னு வந்து அவர் வைரல் ஆக்குனாங்க. ஆனால் லமின் யமாலை பொறுத்த வரைக்கும் 19 வயதில் அவருடைய நாட்டுக்கு ஃபீஃபா உலகக்கோப்பையை கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட அவரோட தம்பி வந்து நல்ல பெரிய ஒரு வைரல் கான்டென்ட்டாகவே மாறிட்டார். நிறைய பிளேயர்ஸ் இந்த 2026 ஷைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான கோல்களை இட்டு எம்பாப்பேக்கு வந்து கோல்டன் ஷூ விருது கிடைத்தது. அதே மாதிரி கேப் வர்தே நாட்டிலிருந்து வொஹினியா என்ற கோல் கீப்பர் வந்து பெரிதளவும் பேசப்பட்டவர். அதே மாதிரி அவருக்கு இனி வர்ற காலங்களில் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். 40 வயதில் கூட நீங்கள் ஃபீஃபா உலக கிண்ணத்தில் சாதித்து காட்டலாம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயராகவும் திகழ்ந்தார். இதை தவிர்த்து வந்து எல்லாருமே உலகமெங்குமே வந்து வளமையாக வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க கூட இந்த ஒரு அர்ஜென்டினா வேணாம் வேற நாடு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கடைசியில் வந்து யாரை வின் பண்ண போகிறாங்க, பெனால்ட்டி போக போகிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஸ்பெயினிட்ட ஒரு கோல்னால அண்ட் அஃப்கோர்ஸ் ரெஃப்ரி கூட வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் போனது. இது ஒரு புறம் இருக்க வளமை போலவே வந்து இப்படி ஒரு கேம் நடந்துச்சுன்னா ஒரு பெரிய பெட்டை வந்து டொராண்டோவை சார்ந்த ராப்பர் ட்ரேக் வந்து அவர் பெட் பண்ணுவார். ஸோ அந்த பெட்டின் அடிப்படையில் வந்து வளமையாக அவர் யார் மேலே பெட் கட்டுறாரோ அவங்க தோத்துருவாங்க. அந்த மாதிரி தான் அவர் இந்த முறையும் அர்ஜென்டினா மேலே சுமார் $1 மில்லியன் பெட் கட்டியிருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பெயின் வின் பண்ணி அந்த $1 மில்லியன் கோவிந்தா தான் அவருக்கு. அந்த தகவலோட ஒழிக்கின்றது பாடல் மலை திரைப்படத்திலிருந்து. இது ஸ்டெஃபமேன் திசைங்கும் கிழக்கு.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4370 7002.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: It's time to Toyota at Brimal Toyota Summer Savings Event. ஜூலை 16 தொடக்கம் 20 வரை ஞாயிறு தவிர்த்து ஏனைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களில் $8,000 வரை சேமிக்கலாம். கையிருப்பில் உள்ள வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடைலிங் கிஃப்ட், $400 ஸ்டோர் கிரெடிட். பிரிமல் டொயோட்டா மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில். தமிழில் தொடர்புகளுக்கு PS சுதாகரன், 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
0: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7 EastFM.ca.

11:24 பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து பாடல் இது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. ஹாலிவுட் பக்கம் போயிட்டு வந்துருவோம். இந்த வார பாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல த ஈவில் டெட் பர்ன் திரைப்படம் $5 மில்லியன் இந்த வார இறுதியில் பெற்று $24 மில்லியன் மொத்தமாக வசூலித்திருக்கிறது. நான்காவது இடத்தில் மூன்று வாரமாக முதலாவது இடத்துல இருந்த டாய் ஸ்டோரி 5 $15 மில்லியன் இந்த வார இறுதியிலையும் மொத்தமாக $431 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. முதல் மூன்று இடங்களில் மூன்றாவது இடத்துல மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்படம் $15 மில்லியன் இந்த வார இறுதியில் வசூலித்திருக்கின்றது. இதுவரைக்கும் $138 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. இரண்டாவது இடத்தில் $19 மில்லியன் மோவானா திரைப்படமும் இதுவரை $82 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. முதலாவது இடத்துல இந்த வாரம் வெளியான த ஒடிசி திரைப்படம் $125 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. அண்ட் இந்த திரைப்படத்தை பற்றி சொல்ல போனால், ஏற்கனவே இந்த திரைப்படம் ட்ரோ என்ற பெயரில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வெளியாக இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இல்லாமல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவரோட பார்வையில் இந்த ட்ரோய் எப்படி இருக்கும், அவர் எடுத்த அந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தில் உண்மைக்குமே வந்து இந்த ட்ரோஜன் போரில் ஒடிசியஸ் வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு பயணத்தை அவர் எதிர்கொள்வார். அதில் நிறைய கிரீச்சர்ஸ் அவர் எதிர்கொள்வார். எல்லாமே வந்து தானும் தன்னை சார்ந்திருந்தவர்களும் சேஃபாக வந்து அவங்க வீடு திரும்பணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான். ஸோ அந்த பயணம் எப்படி இருந்ததுன்றத கிறிஸ்டோபர் நோலன் பாணியில் சினிமாட்டோகிராஃபியில் சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் இந்த ஒடிசி. மேட் டேமன், டாம் ஹாலண்ட், ஆன் ஹாத்வே, டிராவிஸ் ஸ்காட், ராபர்ட் பேட்டின்சன், கோரி ஹாக்கின்ஸ்னு ஏராளமான நட்சத்திரப்பட்டாலும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ நட்சத்திரப்பட்டாலும் ஸ்டார் வேல்யூன்னு சொல்லும் பொழுது இந்த திரைப்படம் பெரிதளவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம். இது ஒரு புறம் இருக்க, அதே மாதிரி இந்த மாதத்தில் இன்னொரு பெரிய பட்ஜெட் திரைப்படமும் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த திரைப்படமும் இனி அடுத்து வர இருக்கிற மார்வல் திரைப்படத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்க போகுது. இந்த திரைப்படம் July 31 வெளியாக இருக்கு. இது வெளியாக இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு சுட சுட அவெஞ்சர்ஸ் டியூம்ஸ் டே திரைப்படத்தில் டீசர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும் பொழுது இந்த பழைய அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது கிறிஸ் எவன்ஸ் இதில் வந்து கேப்டன் அமெரிக்காவாக நடிக்க போகிறாரு. ஏன்னா அந்த அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோர் ஆகத்திறந்து கதாபாத்திரத்தை வந்து ரிப்ளேஸ் பண்ண இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் வில்லனாக வந்து டூம்ஸ்டேயாக ராபர்ட் டானி ஜூனியர். ஏற்கனவே அவரை நாங்கள் அயன்மேனாக பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் அவரை டூம்ஸ்டேயாக டாக்டர் டூமாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மார்வல் கேரக்டர்ஸும் ஒன்றா வரப்போகுது. ஸோ இது மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படத்தில் டீசரையும் இன்னும் வெகு சீக்கிரத்தில் ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டீசர் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸாக வெளியாக இருக்குது. இதில் டூம்ஸ்டேயை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து தோர் அண்ட் கேப்டன் அமெரிக்காட கதாபாத்திரத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அகேன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த திரைப்படம். என்ன, கொஞ்ச காலம் வெயிட் பண்ணணும். ஏன்னா டூம்ஸ்டே வந்து December 18 வரப்போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3:27 புத்தம் புதிய பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வரப்போகுது. அனிருத் இசையில் இது ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM
1: தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், கனடா பிரதமர் மார்க் கார்னி மற்றும் மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஹெயின்பாம் ஆகியோர் உலகக்கிண கால்பந்து இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டிருந்த போது நியூஜெர்சி வான்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்த பல சிறிய விமானங்களை நோராட் போர் விமானங்கள் இடைமறித்துள்ளன. தற்காலிக பறக்கும் தடையை மீறி குறைந்தது 10 விமானங்களில் 3 விமானங்களை அமெரிக்க F-16 போர் விமானங்கள் நேரடியாக இடைமறித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகளின் கவனத்தை ஈர்க்க எச்சரிக்கை ஒளிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக நோராட் தெரிவித்துள்ளது. இச்சம்பவத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக தடை செய்யப்பட்ட வான்பரப்பிற்கு வெளியே வழிநடத்தப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக தலைமையில் நடைபெற்றது. இந்த பிரச்சினைகளுக்காக தீர்வு தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி எனப்படும் கரப்பான் பூச்சி இயக்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என அவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி இயக்கத்தினர் இன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை கலக்க போலீசார் முயற்சி செய்ததில் பதற்ற நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் 59வது பிரதமராக ஆளும் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆண்டி பர்ன்ஹம் இன்று பதவியேற்றுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானியாவில் 4வது பிரதமராகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 6வது பிரதமராகவும் இவர் பதவியேற்றுள்ளார். வாழ்க்கை செலவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிக நிம்மதியை தமது அரசு வழங்கும் என உறுதியளித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்க. Jeeva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல் இது. ஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்க. ஸோ இந்த நேரத்தில் ஸ்டாட்டிஸ்டிக் கனடா ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப் வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக இருந்ததோ இல்லையோ தெரியாது, ஆனால் கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் வைஸாக ஹெல்ப் பண்ணி இருக்கு அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக் கனடா சொல்லியிருக்கு. ஆன்டாரியோ அண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய இரண்டு மாநிலங்களையுமே ஃபீஃபா வேர்ல்ட் கப்பால் 20% ஓவர் த இயர் வந்து இப்பொழுது அதிகரிப்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் ட்ராவலர் அக்கோமடேஷன் மட்டுமே வந்து ஜூன் மாதத்தில் 10% உயர்ந்திருக்கு. அண்ட் இந்த பிக்கெஸ்ட் சிட்டியான வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியா அண்ட் ஆன்டாரியோவில் 10 ஃபீஃபா கேம்ஸ் வந்து 15 நாட்களுக்குள்ள நடந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3 July நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ரெண்டல் கார் ப்ரைசஸ் மட்டுமே 7% அதிகரிச்சிருக்கு கம்பேர்ட் டு 2025. ட்ராவல் டிமாண்டாக இருக்கட்டும், ஏஜென்சி வந்து ஹையராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பென்சிவாக இருந்தது அப்படின்றத ஸ்டாட் கேன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த இன் பிட்வீன் கனடாக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஏர் டிக்கெட்ஸும் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. குறிப்பாக அன்டாரியோவில் வந்து ட்ரான்ஸோவில் நடக்கிற கேம்ஸை பார்க்குறதுக்கு வாரவங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து இதனால் ட்ரானோ நல்லா பெனிஃபிட் ஆகி இருக்குது அப்படின்ற தகவலை ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸ்டாட் கனடா. 3:46 இது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ஸ்கார்போரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில்ஃபீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்ரோட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
3: Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ. 416-720-7439.
6: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்கார்போரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

4 மணி 2 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு. டொராண்டோவின் தற்போது வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், நிலை 28 ஆக உள்ளது. இன்றிரவு 23 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோடு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள 416-8241-2212 இஸ்டெஃபமின் மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com. சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் தந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, EU பார்லிமெண்ட், யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட், குறிப்பாக பெல்ஜியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த பிளான் பேஸ்ட் ஃபுட் வந்து ஸ்டேக்கன் அல்லது பேக்கனாக இருந்தால் அதை வந்து வெஜ்ஜி பர்கர்ஸாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அண்ட் இந்த யூரோப்பியன் மென்யூஸில் வந்து இந்த அனுமதிக்கிறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது போர்க், சிக்கன், டர்க்கி, டக், லேம், வீல் எல்லாமே வந்து பிளான் பேஸ்டாக எப்படி இருக்க முடியும். ஆகவே இந்த பிளான் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மீட் ப்ராடக்ட் வந்து இப்பொழுது 2011 EU-ல வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம். ஆனால் இது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஹெல்த் கன்சர்ன்ஸ் இருக்கு. அதனால இதை நாங்கள் வந்து ஃபுல்லாக பேன் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4 மணி 3 நிமிடம், இது இஸ்டெஃபமின் திசையெங்கும் கிழக்கு.

0: வரைக்கும்
1: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
2: FM 102.7
1: East FM
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
7: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
10: தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

4:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தானியாவின் புதிய பிரதமரானார் ஆண்டி பெர்ன்ஹாம். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ன்ஹாம். அண்ட் இந்த யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய பிரதமர்கள் மாறிட்டே இருக்காங்க. பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் 3rd சார்ல்ஸை சந்தித்து தொடர்ந்து அதுக்கப்புறம் ஆண்டி பெர்ன்ஹாம் ஒரு உத்தியோகபூர்வமாக பிரித்தானியாவோட புதிய பிரதமராக பதவியேற்றிருக்காரு. கடந்த 4 வந்து பிரித்தானியாவோட 4th பிரதமராகவும் அதே மாதிரி 10 வந்து 6th பிரதமராகவும் அவர் பதவியேற்றிருக்கின்றார். அரசியலில் பின்னடைவுகள் மற்றும் கட்சிக்குள் எழுந்த அதிருப்தி காரணமாக தான் தொழிற்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் பதவிகளிலிருந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து விலகி இருந்தார். அதனை தொடர்ந்து இன்னைக்கு திங்கட்கிழமை மன்னர் 3rd சார்ல்ஸை சந்தித்தது தனது பிரதமர் பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக ராஜினாமா செய்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தலைவராக ஆண்டி பெர்ன்ஹாம் வந்து இப்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அண்ட் அது தலைவர் பதவிக்கும் போட்டியிட வேறு வேட்பாளர்கள் யாருமே முன்வராததால் ஆண்டி பெர்ன்ஹாமே போட்டியின்றி இந்த தொழிற்கட்சியிட தலைவராகவும் அதனால் வந்து அவர் இப்பொழுது பிரதமராகவும் வந்து ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். மன்னரிட அழைப்பை ஏற்று வந்து அரசாங்கத்தை அமைக்கும் பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்ட பெர்ன்ஹாம் பிரதமர் இல்லமான 10 ஸ்ட்ரீட்ல உரையாற்றிய பின்னர் தனது புதிய அமைச்சரவையை அறிவிக்கவிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கு. பாபு கேட்ரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் திங்கட்கிழமை சிக்கன் பாஸ்தா 7.95, செவ்வாய்க்கிழமை பிட்டு ரால் தொக்கு நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 8.95, புதன்கிழமை சைனீஸ் ஸ்டைல் ஃபிளாட் நூடுல்ஸ் வித் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் 8.95, வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது. 4:25, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. விசில் திரைப்பட பாடல்.

0: ஆண்டாரியோ காட்டுத்தீ புகை தொடர்பாக கனடாவுக்கு புதிய வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் கடுமையாக சாடியுள்ளார். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அமெரிக்கா தீயணைப்பு விமானங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை அனுப்பி உதவலாம் என தெரிவித்ததுடன், கடந்த ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா காட்டுத்தீ மற்றும் ஜோர்ஜியா மாநில புயல் பாதிப்புகளின் போது ஆண்டாரியோ உதவி வழங்கியதையும் டக் ஃபோர்ட் நினைவூட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்டத்தில் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்ற போது சிறுவர்கள் இருவருடைய எண்புகூடுகள் உட்பட 8 எண்புகூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எண்புகூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 எண்புகூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 22ஆம் தேதி செம்மணியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல்மட்ட குழுவினர் வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட குவெடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசியை இந்தியாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் உயிரிழப்பு ஏற்பட்டு வந்து டெங்குவுக்கு இதுவரை எந்த தடுப்பூசியும் இல்லாமல் இருந்தது. இந்த தடுப்பூசியை 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு செலுத்தப்படும். இதற்கு முன்னர் டெங்கு ஏற்பட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இத்தடுப்பூசியை முந்தைய பரிசோதனையின்றி பயன்படுத்தலாம் என இந்திய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்புகள் தொடர்பாக ஈரான் அறிவித்துள்ளது. தம்மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் போதிலும் மத்தியஸ்தர்கள் ஊடாக விவரங்கள் பரிமாற்றப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி தெரிவித்துள்ளார். போர் அல்லது ராஜதந்திரம் ஆகிய இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தை ஈரான் நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள். இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: ஒரு 20 வயசு பொண்ணு கவிதை பேசினா அழகா இருக்கும், அலாட்டா பண்ணாலும் அழகா இருக்கும். ஆனா ஒரு சமயத்தில் கவிதை பேசிக்கிட்டு கலாட்டா பண்ணினாலும் கலாட்டா பண்ணிக்கிட்டு கவிதை பேசினாலும் எப்படி இருக்கும் இந்த பாட்டு கேட்டு புரிஞ்சுக்குங்க.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: The station with the
6: best
5: music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

4:46 இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அதிகமாக வந்து இப்பொழுது ஸ்டாக் அதிகரிச்சுட்டு போகிற ஒரு துறையாக ஏஐ மாறிட்டு வருது. அண்ட் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் தான் வந்திருக்கு. இந்த நிவிடியா வந்து இப்பொழுது 0.2% அதிகரிப்பை சந்திச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் மறுபடியும் வந்து இந்த துறை மீளவும் எழுந்து வந்திருப்பதாகவும் அதனால நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏஐன்னு வரும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணவும் தயாராக இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. 4:46

4:51 திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வரற்கு உங்க விருப்ப பாடல்களோடு நீங்க இணைந்து கொள்ளலாம். 4165544040 கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். இந்த மண்டியை எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடலோடு செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்க 4165544040. அடுத்த மணித்தியாலத்தில் காஃபி டபுள் டபுளோடு உங்களை சந்திக்க போறேன். கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். வலிக்கின்றது உல்லாசம் திரைப்பட பாடல்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு செந்தமிழன் மற்றும் கன்னிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில். ஜோதி விழா 2026 416-321-6104.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

5 மணி 1 நிமிடம் ஆயாச்சு, நானும் வந்தாச்சு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 4165544040 கால் பண்ணுங்க. 5 மணி முதல் 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸோ பாட்டு கேட்கலாம், கால் பண்ணுங்க 416-554-4040. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல இருந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு விளம்பரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212. அண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இமெயில் அட்ரஸ் eastfm102.7@gmail.com. டொராண்டோவின் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், சூழ்நிலை 29 உள்ளது. ஒரு ஹாட்டான ஒரு சீசன்ல எங்களோட இணைந்து நீங்களும் பாடல் கேட்கலாம், அண்ட் இந்த சம்மர் எங்களோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடலாம். அதுக்கு பண்ண வேண்டியதுல ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், கால் எடுங்க 416-554-4040க்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு கச்சேரியோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து பாடல் வருது. மீன்வால் உற்சாகமான பாடல்களோட எங்களோட இணைந்து கொள்ளுங்கள் 416-554-4040.

0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: நேரம் 5:05, நீங்கள் எங்களோடு இணைந்து பால் கேட்காலைங்கள். 4164 4040 அழைப்பில் எங்களோட செல்வகுமார், வணக்கம்.
3: வணக்கம்.
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். இன்னைக்கு அதே உற்சாகத்தோட என்ன பால் கேப்பா?
3: எனக்கு இன்னைக்கு தங்கமே தங்கமே அந்த பாட்டு கேப்பேன்.
2: கேட்கலாமே, யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
3: எல்லாருக்காகவும்
2: பாடல் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்க 416-554-4040.

0: இதே முரளி திரைப்படத்திலிருந்து அழைத்தது பாடல் இது. ஸ்டெஃபன் காஃபி டபுள் டபுள் இமானுவேல் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க இமானுவேல்?
1: நல்ல சோமா இருக்கேன். நீங்கள்?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம். அப்புறம் இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலை முடிஞ்சு போயிட்டா வெளிக்கிட்டாச்சு.
0: அந்த வெளிக்கிட்டு போற நேரத்துல என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: மண்ணில் இந்த காதல் அன்றி.
0: கேட்கலாமே, யார் யாருக்கு எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
1: அனைத்து ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்காகவும் காஃபி டபுள் டபுள் நேயர்களுக்காகவும்
0: உங்களுக்காகவும் பால் வருது. ரொம்ப நன்றி இமானுவேல், உங்களோடு இணைந்திருந்தார். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். கால் பண்ணுங்க 416-554-4040.

0: திருப்பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ,
4: 4779. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் supply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 5:19, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள். எங்களுடன் இணைந்து நீங்களும் உற்சாகமாக பாடல் கேட்கலாம். அலையங்கள் 4:14, 4:04. தேவன் வணக்கம்.
9: ஓ வணக்கம் அறிவிப்பாளரே, வணக்கம்.
6: எப்படி இருக்கீங்க?
9: ரொம்ப நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைய நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு?
9: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறது. உற்சாகமாக நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல பாட்டுகளை ஒளிபரப்பி மக்களை மகிழ்ச்சியில் ஆக்குவதற்கு முதலில் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மற்றது என்னன்னா, நீங்க இந்த இசை உலகி இசையில் நல்ல இசையிலிருந்து உலகம் இல்லை. என்னுடைய தாழ்மையான கணிப்பு, இசை கலைஞர்கள் நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்காது இந்த உலகமே இல்லை. மகள்கிட்ட மகிழ்ச்சி இல்லைன்னா நான் நம்புறேன். அப்ப அண்மையில் எங்களை பற்றி தெரிந்து சென்ற ஜானகி அம்மா, அவங்களோட ஆன்மா உடல்லாம் பிடித்து சென்றிருக்கிறதே விட அவங்களோட படைப்புகள் பாட்டுகள் எல்லாமே எங்கள் வசம் இருக்கிறது. அதனால அவங்களை டெடிக்கேட் பண்ணும் வகையில கருத்தமா அண்மையில ஏதாவது பாட்டு நல்லா பாடிப்பாங்க, அந்த பாட்டையே ஒளிபரப்பாங்க.
6: கண்டிப்பா அவங்களோட பாடல் ஒன்று உங்களுக்காக வருது. எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். 4:05, 4:04.
10: அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
11: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
10: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
11: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
10: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
11: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
10: அதான்
11: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
10: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: ஐந்து மணி 26 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள். அழைப்பில் ருக்மணி, வணக்கம்.
1: வணக்கம் ரோஷிதா, வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ருக்மணி?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்பம்? கண்டிப்பா உங்களுக்காகவும் பாடல் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கலாம். அலைங்கள் 416-554-4000.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM தமிழ் செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், கனடா பிரதமர் மாகானி மற்றும் மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஹென்பாம் ஆகியோர் உலகக்கிண கால்பந்து இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டிருந்த போது நியூஜெர்சி வான்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்த பல சிறிய விமானங்களை நோராட் போர் விமானங்கள் இடைமறித்துள்ளன. தற்காலிக பறக்கும் தடையை மீறிய குறைந்தது 10 விமானங்களில் 3 விமானங்களை அமெரிக்க F-16 போர் விமானங்கள் நேரடியாக இடைமறித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகளின் கவனத்தை ஈர்க்க எச்சரிக்கை ஒளிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக நோராட் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக தடை செய்யப்பட்ட வான்பரப்பிற்கு வெளியே வழிநடத்தப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த பிரச்சினைகளுக்காக தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி எனப்படும் கரப்பான் பூச்சி இயக்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டுமென அவர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி இயக்கத்தினர் இன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை கலைக்க போலீசார் முயற்சி செய்ததில் பதற்ற நிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் 59வது பிரதமராக ஆளும் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆண்டி பர்ன்ஹாம் இன்று பதவியேற்றுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானியாவின் 4வது பிரதமராகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 6வது பிரதமராகவும் இவர் பதவியேற்றுள்ளார். வாழ்க்கை செலவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிக நிம்மதியை தமது அரசு வழங்கும் என உறுதியளித்துள்ளார். சூப்பர். இன்னைக்கு அங்காடி திரைப்படத்துல இருந்து பாடல் தயாரா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது. எங்களோட நீங்களும் தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்தி பாடல் கேட்கலாம். 416-554-4040.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டஃபம்.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வேல்யூவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும் அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள் 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறப்படாதீர்கள். தமிழில் பேச அழியுங்கள். அகமட் தம்சேன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் East FM 102.7.
6: காஃபி டபுள் டபுளோட உற்சாகமாக எங்களோட இணைந்திருக்கீங்க. நீங்களும் எங்களோட இணைந்து இதே உற்சாகத்தோட பல் கேட்கலாம். 416-554-4040 நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த மண்டே அதுவுமா எங்களோட சேர்ந்து இந்த நேரத்தை இந்த மாலை பொழுத எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடலோட செலிப்ரேட் பண்ணலாம். 416-554-4040 அழைப்பில் எங்களோடு ஏகே குணா. வணக்கம் குணா.
7: வணக்கம் சகோதரி. சகோதரி வணக்கம். எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
6: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
7: ஏதோ மண்ட சுர வேகத்துல வகீரோட சேர்ந்து எல்லாம் பயணிச்சு கொண்டிருக்கேன். உங்களை பாட்டை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா பயணிக்கிறேன்.
6: ஆஹா, நானும் நினைச்சேன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள், அதனால ஆஹா ஓஹோ அப்படியே இருப்பீங்க நினைச்சேனே. இப்படி வந்து வெயில சாப்பிட்டு சொல்லிட்டீங்க. அவங்களுக்காக பாடல் திருமலையில இருந்து வருது. அவங்களுக்கு நாங்களும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். அவங்களுக்காக பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களுக்கு கொண்டமைக்கு.
7: அழகூரில் பூத்தவளே. நன்றி, வணக்கம்.
6: கண்டிப்பா அவங்களுக்காக பால் விடுது. அவரே பாடிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் உங்க திறமைகள் எல்லாத்தையும் எங்களோட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அலைங்கள் 416-554-4040. இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.

0: 5:48 திருமலை திரைப்படத்தில் வந்து எழுத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள் அழைப்பில் பபி வணக்கம்.
1: வணக்கம் ருசிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பபி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோமா இருக்கிறேன்.
0: சூப்பர். இன்னைக்கு என்ன பாடல் கேப்பா?
1: படம் வந்து ஜமீன் கோட்டை. அந்த படத்துல உன்னிமேனன் பாடின மனுச்சிட்டு தாளாட்டிலே மலர் மொட்டு கண் தூங்குது.
0: கண்டிப்பா பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களை இணைந்து கண்டமைக்கு.
1: நன்றி நன்றி உங்களுக்கு. வணக்கம்
0: பபி, எங்களோட இணைந்திருந்தாங்க, நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க 416-554-4040.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165082 4165582 4165582.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeil, Ingu Mattume Dr. Pavithra Nandeshwarar Survey Valangugirar, 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
4: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham,
5: 416-461-6401.

0: 5 மணி 58 நிமிடம் அனைவரும் கேட்கொண்டிருப்பது ஸ்டெஃபமென் காஃபி டபுள் டபுள். அழைப்பில் கரண், வணக்கம். நல்லா இருக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு கேப்போம்
1: இன்னைக்கு?
0: எல்லாருக்கும் பாடல் வருது, உங்களுக்கும் பாடல் வருது, எங்களோட இணைந்து கொள்ளலாம். 4164404 இந்த ஃபைனல் தவிர அப்படியே நாங்கள் நோக்கி வந்துட்டு இருக்கோம். கால் பண்ணுங்க, பாடல் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டால் நாங்கள் தராமல் இருக்க மாட்டோம்.

0: யூத் திரைப்படத்தில் இருந்து ஒழித்தது பாடல் இது. ஸ்டெஃபனில் காஃபி டபுள் டபுள் அழைப்பில் எங்களோட நாதன் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் இனிமையான ஜிஸ்டா, வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க நாதன்?
1: மிகவும் நல்லா இருக்கு, நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைய நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: மிகவும் சூப்பராக போய் கொண்டிருக்கு.
0: என்ன பாட்டு கோபம் இன்னைக்கு?
1: நீரஜா, லாவண்யா, சுரேகா, சுசிதா, சுரேகா, மற்றது சகானா,
0: கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பாடல் கேட்கலாம். 4164 5 4 4 0 4 0.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் இஸ் எஃப்எம் 102.7
1: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீ ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana completely

0: டிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.
7: நேரம் 6:14, நீங்க கேட்டு இருக்கிறது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். எங்களோட அழைப்பில் வணக்கம் பபி.
8: வணக்கம் ரஜிதா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நானும் நல்லா இருக்கேன்,
7: சூப்பர். இன்னைக்கு அதே நல்லா இருக்கிறதோட என்ன பாடல் கேட்போம்?
8: நீங்களும்
7: பாடல் கேட்கலாம். 4-4-0-4-5-9-9.

0: படத்துல இருந்து அழுத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள், அழைப்பில் காசிநாதன் வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் காசிநாதன்? கண்டிப்பா பாடல் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க 416-554-4040.

0: 6:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்-இன் காஃபி டபுள் டபுள். எங்களோட இந்த நேரத்தில் யசோ, வணக்கம்.
1: வணக்கம் ரோஹிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சுகமா இருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு பாட்டு வந்து இது எனக்கு மட்டும் நேரம் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது.
0: கண்டிப்பா உங்களுக்காக வசீகரா படத்துல இருந்து பாடல் வருது. இதே மாதிரி இன்னும் ரெண்டு காலருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். ஏன்னா நிகழ்ச்சி அப்படியே நிறைவு கட்டத்தை எட்டிட்டு இருக்கு. 4165 4404 0404.

0: ஆன்டாரியோ காட்டுத்தீ புகை தொடர்பாக கனடாவுக்கு புதிய வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட் கடுமையாக சாடியுள்ளார். குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அமெரிக்க தீயணைப்பு விமானங்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களை அனுப்பி உதவலாம் என தெரிவித்ததுடன், கடந்த ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா காட்டுத்தீ மற்றும் ஜோர்ஜியா மாநில புயல் பாதிப்புகளின் போது ஆன்டாரியோ உதவி வழங்கியதையும் டக் ஃபோர்ட் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்டத்தின் 38ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று இடம்பெற்ற போது சிறுவர்கள் இருவருடைய எண்புகூடுகள் உட்பட 8 எண்புகூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரையில் 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எண்புகூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 440 எண்புகூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 22ஆம் தேதி செம்மணியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல்மட்ட குழுவினர் வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட குவெடெங்கா என்ற டெங்கு தடுப்பூசிக்கு இந்தியாவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஆண்டுதோறும் உயிரிழப்பு ஏற்பட்டு வந்தது. டெங்குவுக்கு இதுவரை எந்த தடுப்பூசியும் இல்லாமல் இருந்தது. இந்த தடுப்பூசியை 4 முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு செலுத்தப்படும். இதற்கு முன்னர் டெங்கு ஏற்பட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தடுப்பூசியை முந்தைய பரிசோதனையின்றி பயன்படுத்தலாம் என இந்திய சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான ராஜதந்திர தொடர்புகள் தொடர்வதாக ஈரான் அறிவித்துள்ளது. தம்மீது அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் போதிலும் மத்தியஸ்தர்கள் ஊடாக விவரங்கள் பரிமாறப்பட்டுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி தெரிவித்துள்ளார். போர் அல்லது ராஜதந்திரமாகிய இரண்டில் ஒன்றை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தை ஈரான் நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: என்ன
0: பாட்டு கேக்க போறோம்?
2: புது வசந்த படத்துல இருந்து வாருங்கள் வாருங்கள் வணக்கம்.
0: கண்டிப்பா கேக்கலாம். யார் யாருக்கெல்லாம் பாடல் கேக்க போறீங்க?
2: எல்லாரும் நேயர்களுக்கும் அனைவருக்கும்
0: கண்டிப்பா. உங்களுக்காகவும் பாடல் வருது. ரொம்ப நன்றி. இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.

0: 6:37 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். அழைப்பில் சோதிலிங்கம், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ ராஜா, சுகமா இருக்கிறேன். நான் சோதிலிங்கம் கேட்கிறேன்.
0: ஆ சோதிலிங்கம், என்ன பாடல் கேட்போம்?
1: எனக்கு மண்ணுக்குள் வைரம் படத்தில் இது என்ன
0: இதழோடு பாடல் கண்டிப்பா வருது, உங்களுக்காக பாடல் வருது. சரியா, எங்களோட சோதிலிங்கம் இணைந்திருந்தார். ஒரே ஒரு காலருக்கு சான்ஸ் இருக்கு, கால் பண்ணுங்க. 4164 5 4 4 0 4 0.

நினைவாகியாரமேதரும் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான்.

அடுத்தது மண்டாடி திரைப்பட பாடல் நேரம் 6:46. நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கு எங்களோட இருந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, இன்னைக்கு உங்களுக்கு லைன் கிடைக்கல, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரும். உங்க விருப்ப பாடல்களோடு நாளைக்கு நீங்க இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறுவது ஒரு சீதா தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில் சஞ்சீவன். மீண்டும் மற்றும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கலாம். இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக அமைய பிரார்த்தித்துக் கொண்டு ஒலிக்கின்றது பாடல் காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் அன்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் அன்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
8: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
9: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th, சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, 8100 ஸ்டீல் செவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
10: It's time to Toyota at Brimmel's Toyota Summer Savings Event.
11: நேர்களுக்கு வணக்கம். மார்க்மன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டாவில் இருந்து பி எஸ் சுதாகரன். July 16-20 வரை தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள்ல $8,000 வரை நீங்க சுமிக்கலாம். கையிருப்புல இருக்கிற வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ டீடெயிலிங் கிட், $400 ஸ்டோர் கிரெடிட். எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கும் போது ஃப்ரீ ஹோம் இவி சார்ஜிங் கிட். அதே மாதிரி 12 டெமோஸ் வாகனங்களை வாங்கிக்க அதிகமாக சுமிக்கலாம். பிரிமல் டொயோட்டா மார்க்மன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 416-292-0033.
12: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
13: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாக ஆகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில்,
2: 416-332-2989. சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான்

0: இருக்கவே இருக்கு. கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரஷிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். நேரம் இப்பொழுது 7 மணி. டொரண்டோ 26 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஜூலை மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமையின் இரவு காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எஸ்டெஃபினை இப்பொழுது செயலிகள் ஊடாக கேட்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் ஊடாக, அது மட்டுமில்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்டெஃபம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கிறது. யூடியூப்பில் எஸ்டெஃபினை காணொலிகளாக பதிவுகளாக பார்த்த மகளை எஸ்டெஃபம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 4 1 6 8 2 4 1 2 1 2 மின்னஞ்சல் எஸ்டெஃபம் 102.7@gmail.com. வார நாட்களில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை 2 மணித்தியாள இரவு உலா இரவில்ல வீடு செல்கின்ற பொழுது நீங்கள் உள்ளூர் உலகத்தில் இடம்பெறுகின்ற செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் 8 மணிக்கு உங்களோடு இணைகின்ற போட்டி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த 2 மணித்தியாளத்தின் இரவு உலாவாக நம்ம ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றது. திங்கள் இரவு காற்றலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு நான் என் நண்பனுடன் செல்வேந்திரன் சஞ்சீபன். என்றும் வளமை போன்று பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. நல்லதா 4 விஷயம், 7:30 செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3 கேட்கலாம். 8 மணிக்கு முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி காத்திருக்கின்றது. செய்திகளை தொடர்ந்து இன்றும் வெறுவெறு விளையாட்டுச் செய்திகளோடு இன்றைய இரவு பொழுது உங்களிடமிருந்து விடைபெற காத்திருக்கின்றது. திங்கட்கிழமை இன்றைய நாளில் 26 இருக்கின்றது கூடிய வெப்பநிலை. நாளைய நாள் இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போனது. புதன்கிழமை 22, வியாழன் 26 டிகிரி செல்சியஸ், வெள்ளி 27 அப்படி என்று சொல்லி இதுவரை எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நாளை பொறுத்தவரையில் நாளை காலை 23, நாளை மதியம் 25, நாளை மாலை 22 டிகிரி செல்சியஸ் அப்படி என்று சொல்லியும் அதே நேரம் முற்றுமுழுதாக மழைக்குரிய ஒரு நாள் என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் நள்ளிரவின் பின்னர் மாற்றம் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீதி போக்குவரத்தினை பொறுத்தவரையில் 401 வெஸ்ட் பவுண்டில் 3 வாகன விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. வார்டனில் இருந்து பாத்திஸ்ட் வரையிலான பகுதிகளில் தொடர்ச்சியான தாமதங்களை தந்து கொண்டிருக்கிறது. டிவிபியினுடைய சவுத் பவுண்ட் பிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் எக்லிண்டன் வரையிலும் தொடர்வதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஓகோனருக்கு அருகில் எக்லிண்டனுக்கும் ஓகோனருக்கு அருகில் டிவிபியினுடைய சவுத் பவுண்டில் ஒரு வாகன விபத்தொன்றும் பதிவாகி இருக்கின்றது. நேரம் 7:02, பாடலை தொடர்ந்து இன்றைய நாளின் தங்கத்தமிழ் வார்த்தையினை கேட்கலாம்.

7:06 நம்ம ஒரு நிகழ்ச்சி இருந்திருக்கின்றோம். திங்கக்கிழமை நிறைவு காற்றலே இன்றைய நாளின் தங்க தமிழ் வார்த்தை எதுவாக இருக்க போகிறது? தமிழில் ஏராளமான சொற்கள் சொற்பதங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம், தெரிந்தவற்றை மட்டுமே வைத்து நாங்கள் இப்பொழுது காலத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பேசுகின்ற பொருட்கள் அது பேசுகின்ற சொற்கள் வந்து அதிகமாக மனதோடு பகிர்ந்து கொள்வது இன்னொரு பக்கம், அதை விட ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கடத்துகின்ற வாய்ப்பு அல்லது இந்த பிளக்கத்தில் இருக்கின்ற விடயங்களை மட்டுமே எங்களுக்கு தெரிந்தவற்றையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆனால் அழகான சொற்கள் பல தமிழில் இருக்கின்றன. ஒவ்வொரு பொருட்களுக்கும் 1000 சொற்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சொற்களை நாங்கள் சில வழிகளில் கடந்து விடுகின்றோம். அப்படியானவற்றை ஞாபகப்படுத்துவதான் இந்த தங்க தமிழ் வார்த்தையாக இருக்கின்றது. நெருப்பு அல்லது வெப்பம், இந்த சூழலுக்கு ஏற்ற அழகான ஒரு சொல். சங்க இலக்கியத்தில் இந்த வெப்பமான சூழலை அல்லது தீயை குறிப்பதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் ஒரு தூய தமிழ் சொல் அப்படி என்று சொல்லியும் சொல்லுகின்றார்கள். என்ன அந்த சொல் என்று சொல்லி சொன்னால், நெருப்பு அல்லது வெப்பத்துக்கு பதிலாக அழல் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். ஒருவர் கோபப்படுகின்ற பொழுது பாடல்களில் அழல் அப்படி என்று சொல்லி கவிஞர் அதிகமாக உவமைகளில் பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த அழல் அப்படி என்று சொல்லி சொன்னால் அது வெப்பமாக இருக்கின்றது, நெருப்பாக இருக்கின்றது, அல்லது நெருப்பான ஒரு சூழலை குறிக்கின்ற ஒரு தூய தமிழ் சொல்லாக இருக்கின்றது. இந்த அழ அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அளவிடுதல் என்று சொல்லுகின்றார்கள். அழல் என்று சொல்லுகின்ற பொழுது சேறு அல்லது அழுதலை சொல்லுகின்றது. இதிலிருந்து தோன்றியதாகவும் சொல்லப்படுகின்றது. அழல் என்பது நெருப்பு அல்லது வெப்பத்தை குறிக்கின்ற அழகான தங்கத்தமிழ் சொல். இன்றைய நாளினுடைய தங்கத்தமிழ் வார்த்தை.

0: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224, ஜான் 647-721-4057.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் 29.99 முதல் 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை 29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் 9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் 129.99, வெட் கிரைண்டர் 199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

7:22 நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இருந்திருக்கின்றோம். 25°C 18°C ஆக கொண்டிருக்கின்றது. நல்லதா நாலு விஷயம் இன்றைய நாள் பேசிக் கொள்வதற்கு எது காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் பற்றி பேசியிருக்கின்றோம். சில வேளைகளில் இயற்கை எங்களுக்கு கற்பிக்கின்ற பாடங்கள் அல்லது இயற்கையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பலன்கள் என்பது எண்ணற்றதாக இருக்கும். சில வேளைகளில் அவை வார இருந்தாலும் அதை தெரிந்து கொள்வது என்பது எங்களுக்கு கடினமாக இருக்கும். மெயின் அப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு விஷயத்தை அனுபவிச்சதான் அதில் இருந்து இதெல்லாம் வருது அப்படி என்பது எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். இயற்கை என்று சொல்லுகின்ற பொழுது மரங்களாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் இயற்கையில் சூழ இருக்கின்ற இந்த கொடி செடிகளை தாண்டி மண்ணாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம். ரசிக்க தெரிந்த நாங்கள் அதிலிருந்து அந்த ரசனையோடு சேர்ந்து எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது அந்த கெமிக்கல் என்று சொல்வார்கள் அப்படியான மாற்றங்களை உணர நாங்கள் தவறிக்கொள்ளுகின்றோம். தெரப்பி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இப்பொழுது இருக்கின்ற மனித காலகட்டத்தில் ஒரு இயல்பான வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விடயங்களுக்காக தேடி ஓடுகின்ற ஒரு சேஸ் பண்ணுகின்ற ஒரு உலகமாக இருக்கின்ற பொழுது இந்த தெரப்பி என்கின்ற விஷயம் எங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்ற, எங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்ளுகின்ற விடயங்களை நாங்கள் தேடி தருகின்றோம். ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஒரு காஃபியாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், ஒரு உரையாடல், பிடித்தவரோடு பேசுகின்ற அந்த உரையாடல் சம்பாஷணைகளாக இருக்கலாம். ஆனால் இயற்கையிடமிருந்தும் நாங்கள் தெரப்பியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உணர்கின்ற பொழுது அந்த தெரப்பி உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படி என்று சொல்லி அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். இது என்று சொல்லி சொன்னால், குறிப்பாக நீங்கள் ஒரு 5 நிமிடம் கடலை மட்டும் அப்படியே கண்காணித்துக் கொண்டிருந்தால், ஒரு கடலுக்கு செல்றீங்க, அந்த கடல் அல்லது லேக்க வந்து அந்த நீர் நிலையை வந்து அப்படி 5 நிமிடம் விட்டாமல் அதை மட்டுமே, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு உங்களுக்கு தேவையான விடயங்களை பற்றி கற்பனை செய்யாமல், உங்களுடைய எண்ணங்கள் யாவற்றையும் அதிலேயே செலுத்தி அந்த கடலை நீங்கள் 5 நிமிடம் பார்த்து கொண்டிருந்தால், அந்த தெரப்பி என்பது நீங்கள் ஒரு வாரத்துக்கு பெறுகின்ற தெரப்பிக்கு சமன் அப்படி என்று சொல்லுகின்றார்கள். ஒருவரோடு ஆற்றுப்படுத்துவதற்கோ அல்லது உங்களுடைய நீங்கள் ஆசுவாசப்படுத்துவதற்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த தெரப்பிகளுக்கு, ஒரு வாரம் பெறுகின்ற தெரப்பிகளுக்கு சமமான ஒரு பலனை உங்களுக்கு தரும். 5 நிமிடம் நீங்கள் ஒரு கடலை அப்படியே காமாக பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காமிங் என்பது உங்களுக்குள் ஏற்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். இனியாவது நீங்கள் கடலுக்கு செல்கின்றீர்கள் என்று சொல்லினால், தனியாக சாப்பிடுவோம் அல்லது பொழுதுபோக்காக மட்டுமில்லாமல் உங்களை மாற்றுவதற்கு அல்லது உங்களிடமிருந்து சிலவற்றை நீங்கள் வெளியில் கொண்டு வருவதற்கும் உள்ளுக்குள் கொண்டு செல்வதற்குமான அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு ஒரு காமிங் சிச்சுவேஷனாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இதை செய்து பாருங்கள். சில வழிகள் அது உங்களுக்கான ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் இன்றைய நாளில் நல்லதா 4 விஷயத்தில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம்.

0: பாட்டு நாலு விஷயம்.
1: FM 102.7
0: East FM.
2: Get ready, folks.
3: இதே கலகல பாட நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீப்.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப், கெனடிய பிரதமர் மாக்கானி மற்றும் மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷென்பம் ஆகியோர் உலகக்கிண்ண கால்பந்து இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டிருந்த போது நியூஜெர்சி வான்பரப்பில் அனுமதியின்றி நுழைந்த பல சிறிய விமானங்களை நோரட் போர் விமானங்கள் இடைமறித்துள்ளன. தற்காலிக பறக்கும் தடையை மீறி குறைந்தது 10 விமானங்களில் 3 விமானங்களை அமெரிக்க F-16 போர் விமானங்கள் நேரடியாக இடைமறித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானிகளின் கவனத்தை ஈர்க்க எச்சரிக்கை ஒளிக்குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக நோரட் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத நிலையில் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக தடை செய்யப்பட்ட வான்பரப்பிற்கு வெளியே வெளிநடத்தப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார தசநாயக்க தலைமையில் நடைபெற்றது. இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதுடன் சிறைச்சாலை வசதிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜேபி எனப்படும் கரப்பான்பூச்சி இயக்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என அவர்களை சந்தித்து மத்திய அமைச்சர் நாட்டா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீட் தீர்வு விவகாரம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் சிஜிபி இயக்கத்தினர் இன்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கண்ணீர் போய் குண்டுகளை வீசி தடியடி நடத்திய போது அவர்களை கலைக்க போலீசார் முயற்சி செய்ததில் பதற்றநிலை உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் 59வது பிரதமராக ஆளும் தொழிற்கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆண்டி பெல்ஹாம் இன்று பதவியேற்றுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் பிரித்தானியாவின் 4வது பிரதமராகவும் கடந்த 10 ஆண்டுகளில் 6வது பிரதமராகவும் இவர் பதவியேற்றுள்ளார். வாழ்க்கை செலவு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அதிக நிம்மதியை தமது அரசு வழங்கும் என உறுதியளித்துள்ளார்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனே 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன்,
3: 8647-860-702.
4: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462. 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
5: இது கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீவன்.

அமெரிக்காவினுடைய கனடா தொடர்பான டரிஃப் என்று மாலை வந்திருந்த பிரதானமான செய்தியாக இருக்கின்றது. இப்போது இந்த விடயத்திற்கு கனடாவில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் தங்களுடைய எதிர்வினையாற்றிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினால் அல்லது டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசாங்கத்தினால் கிட்டத்தட்ட 50% டரிஃப் வந்து சில கனேடிய பொருட்களுக்கு விதிப்பதாக இன்றைய நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், மாகாண ரீதியில் வந்து அமெரிக்காவினுடைய ஆல்கஹால் சப்ளை மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக அல்லது நேரம் டெய்ரிக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருந்த விடயங்களினுடைய எதிரொலியாகவே அல்லது அதற்கு மாற்றீடாகவே இந்த ஒரு விடயத்தை இப்பொழுது அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது. இதில் சில கனேடியன் பொருட்கள் அப்படி என்று சொல்லப்படுவதில் வைனாக இருக்கலாம், ஹாக்கி ஸ்டிக்ஸ், சிமெண்ட் ஆகியவை வந்து இதற்கு உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வந்து இன்றைய நாளில் வந்து கொண்டுவரப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. செக்ஷன் 338 கீழ் இந்த கனேடிய அமெரிக்க மற்றும் மெக்சிகோ அக்ரிமெண்ட் கீழ் இது கொண்டுவரப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படி என்று சொல்லி குபேக்கினுடைய பிரிமியர் கிறிஸ்டின் ஃப்ரெஷே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருக்கின்றார், தான் இறுதி வரை இதற்காக போரிடுவேன், இதற்காக சண்டை செய்வேன் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இந்த டரீஃப் அமுல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக கனடா இதற்கு மாற்றீடாக செய்ய வேண்டும் என்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உடனடியாக அரசாங்கம் இதற்கான கருத்துக்களை இன்னமும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்ட உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் மார்க் ஆனியும் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய பிரதமர் மார்க் ஆனி, அமெரிக்க அதிபர், அதே நேரம் மெக்சிகோனுடைய அதிபர் ஆகியோர் வந்து கூட்டாக இதில் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பொழுதில் கூட இப்போது ஒன்டாரியோவினுடைய நதன் ஒன்டாரியோவில் ஏற்பட்டிருக்கின்ற காட்டுத்தீயினால் காற்று மாசடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக சரியாக இந்த பராமரிப்பை செய்யவில்லை, இதை கட்டுப்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லி காட்டமான ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு உரையாடலும் கூட இந்த கால்பந்தாட்ட உலக கிண்ணத்தின் போதும் கூட இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த வாரம் இப்படியான டரீஃப் ஒன்று கனடா மீது கொண்டுவரப்படலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வைல்ட் ஃபயர் ஸ்மோக்குக்கு எதிராகவும் ஒரு டரீஃபினை வந்து டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய நாளில் இருவரும் மார்க்கானியும் அதே நேரம் அமெரிக்க அதிபரும் வந்து ஒன்றாக இருந்து போட்டிகளை கண்டு கழித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பொழுதில் வந்து இந்த விடயத்தின் போது ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார், மார்க்கானியிடம் சில விடயங்கள் பேசியதாக அவர் சொல்லியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் கனடா இதுக்கு என்ன செய்ய போகின்றது, இந்த மாற்று 50% டாரிஃபுக்கு கனடா என்ன செய்ய போகின்றது என்பது நாளை மறுதினம் வெளிவருகின்ற செய்திகளில் அறிவித்துக் கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. உடனடியாக கனேடிய பிரதமரும் சரி, அதே நேரம் வந்து இந்த விடயம் தொடர்பாக கனேடிய அமெரிக்க வர்த்தக அமைச்சராக இருக்கின்ற டொமினிக் லெப்லாங்க் இந்த கருத்துக்களையும் இதுவரை சொல்லவில்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்டாரியோ பிரீமியர் உட்பட பலர் இப்பொழுது இதற்கான கருத்துக்களை சொல்லி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்ஜஸ்டிஃபைட் அப்படி என்று சொல்லி குபேக்கினுடைய பிரீமியரும் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அமெரிக்கா தொடர்ச்சியாக இன்றைய நாளில் 10வது நாளாக ஈரான் மீது தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது. இந்த ஹோமர்ஸ் நீரிணை திறக்கப்படும் வரையிலும் தாக்குதல் தொடரும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனாலும் தாக்குதல்களை தாண்டி தாங்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கும் வருகின்றோம், அதே நேரம் தங்களையும் தற்காத்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லி ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றது, அமெரிக்கா இடைவிடாமல் இப்படி தாக்குதல் நடத்துவது என்பது உண்மையில் இந்த பேச்சுவார்த்தையை பாதிக்கின்ற செயல் அப்படி என்று சொல்லியிருந்தாலும் தங்களுடைய இடை தூதுவர்கள் ஊடாக, இதில் குறிப்பாக ஈரானுடைய இன்டீரியர் மினிஸ்டராக இருக்கின்றவர் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தொடர்பாக, பாகிஸ்தானிடம் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் எடுத்துக் கூறப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ரீதியில் சேதங்கள் என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ரீதியிலும் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு தாங்கள் முனைப்பு காட்டி வருகின்றோம் என்கின்ற கருத்தினை வந்து ஈரான் இப்பொழுது பதிவு செய்திருக்கின்றது. அது இன்றைய நாளினுடைய முதன்மை மூன்றினை கேட்டிருந்தோம். 7:48, 25°C, 18°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மோனிசேரன் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். August 14, 15, 16 மோனிசேரன் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
4: ஸ்காப்ரோவில், பாஸ்மோ அவென்யூவில், மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 6476-5690.
5: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4040, 416-446-4040.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கொயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

திங்கள் இரவின் கிரவு காற்றலை இதே நம்ம ஒரு நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 25 டிகிரி செல்சியஸ், 18 டிகிரி செல்சியஸ் ஆக கொண்டிருப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய நாளின் காலை பொழுது 23 டிகிரி செல்சியஸ். இப்பொழுது நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் செயலிகளூடாக கேட்கலாம். அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் பக்கத்திலும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காணொலிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 பார்த்து மகிழலாம். தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் istfm102.7@gmail.com. அதேவேளை நலரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் இப்பொழுது 8:00.

ஒரு சிலர் எளியோர் தமை வதையே புரிக்குவதா. ஏ மகராசர்கள் உள்ள காளிதனில யாமேனும் நினைவா. தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம். கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.